காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இது 89.4 தமிழ் FM.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: सोचो कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தம் உங்களுக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். முன்பெல்லாம் கல்யாண வீடுகளிலே அல்லது அது போன்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய வீடுகளிலே எல்லோரையும் அமர வைத்து உணவு பரிமாறுவார்கள். நம்முடைய பாரம்பரியமான முறை அதுதான். அமர்ந்து உண்பதினாலே பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. இப்போதெல்லாம் உணவு வகைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை நாடி சென்று வேண்டியதை எடுத்து நம்முடைய தட்டிலே நிரப்பிக்கொண்டு நின்றபடியே உண்ணுகின்ற ஒரு வழக்கம், பஃபே என்று சொல்லப்படுகிற அந்த முறைதான் பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி நின்று கொண்டே சாப்பிடுவது என்பது உடலுக்கு நல்லதல்ல என்பது முன்பு நம்முடைய பெரியோர்கள் கடைபிடித்த ஆச்சாரங்களிலே ஒன்று என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு பல மருத்துவர்களும் கூட அப்படி நின்று கொண்டோ உண்பதும் நீர் பருகுவதும் நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதல்ல என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பேச வந்த விஷயம் அது அல்ல. அப்படி நாம் நமக்கான உணவை எடுத்துக் கொள்வதற்காக செல்லும் போது எது நமக்கு மிகவும் பிடிக்குமோ அது போன்ற உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுப்போம். வைக்கப்பட்டிருக்கிற உணவுகள் அனைத்தையும் எடுத்துக் கொள்ள மாட்டோம். பிடித்த உணவை எடுத்துக் கொள்வதை விட மிகச்சிறந்தது எது தெரியுமா? எது நம்முடைய வயிற்றுக்கு கெடுதல் செய்யாதோ, எது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்காதோ அப்படிப்பட்ட உணவுகளை மட்டும் பார்த்து தேர்ந்து அதை நாம் உண்பது என்பதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நன்மையாக இருக்கக்கூடும். அப்படி நாம் உண்ணுகின்ற அந்த முறையைப் போலத்தான் இந்த தினமும் கூட எல்லா விதமான வாய்ப்புகளையும் நம் கண்முன்னால் அப்படியே அடுக்கி வைக்கிறது. இன்று காலை தொடங்கி இரவு வரை நீங்கள் செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கும். அதிலே எதை செய்தால் நமக்கு நன்மையோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். பலரை நாம் சந்திக்கக்கூடும். அதிலே யாரோடு நாம் நம்முடைய சந்திப்பை அமைத்துக் கொண்டால், உரையாடினால் நமக்கு நன்மையோ அவர்களை மட்டும் அணுக வேண்டும், மற்றவர்களை தவிர்க்க வேண்டும். நாம் கொடுப்பதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ எதுவாக இருந்தாலும் எது நமக்கு நன்மை செய்யுமோ, எது நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குமோ, எது நமக்கு மேன்மையை கொடுக்குமோ, எது நமக்கு முன்னேற்றத்தை அமைத்து தருமோ அவற்றை மட்டும் நாம் அணுகுவது, மற்றவற்றை தவிர்ப்பது, இதை ஒரு தாரக மந்திரத்தை போல நம்முடைய மனதிலே நாம் பதித்துக் கொண்டு விட்டால் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகின்ற அந்த முறை எப்படி நம்முடைய உடலுக்கு நன்மை செய்யுமோ, அதுபோல எதிர்கொள்ளுகின்ற விஷயங்களிலே நன்மையானது மட்டும் நம்மிடத்திலே வரும்படியாக அனுமதித்து மற்றவற்றை, அதாவது நமக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை தவிர்க்கின்ற பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கே நன்மை செய்யும். இதை நாம் கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் சிறப்பான ஒரு நாளாகவே அமையும். பிறந்திருக்கிற இந்த புன்னாள் அப்படி ஒரு நன்னாளாக நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamar FM.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இயந்திரம், திடீரென்று அந்த இயந்திரத்திற்குள்ளே கோளாறு ஏற்படுகிறது. அது சரியாக இயங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? அந்த இயந்திரத்தை பிரித்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே எது சரியாக வேலை செய்யவில்லை, எது பழுதடைந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்வோம். அதாவது இயந்திரத்திற்கு உள்ளே எங்கே பிரச்சனை என்பதை நாம் உற்று நோக்கி கவனிப்போம் இல்லையா. அதுபோல நமக்கு ஏதேனும் ஒரு குழப்பமோ சிக்கலோ சங்கடமோ ஏற்படும் போது முதலில் நாம் நமக்குள்ளே தேட வேண்டும் அதற்கான காரணத்தை. நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம், நம்முடைய பங்களிப்பிலே என்ன குறைபாடு இருக்கிறது, நாம் எதை தவறவிட்டிருக்கிறோம், எதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று முதலிலே நமக்குள்ளே நம்முடைய பார்வையை திருப்ப வேண்டும். அதுதான் நிஜமாகவே அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நாம் கண்டறிவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கான காரணங்களை வெளியிலே மட்டும்தான் தேடுகிறோம். அவராலே இருக்குமா, இவரால் இருக்குமா, அதனால் இருக்குமா, இருக்கலாம். நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கான காரணங்கள் புற உலகிலும் இருக்கலாம், ஆனால் புற உலகில் மட்டும் இல்லை, நமக்கு வருகின்ற இடர்பாடுகளிலே, நாம் எதிர்கொள்ளுகின்ற இடர்பாடுகளிலே கண்டிப்பாக நம்முடைய பங்களிப்பும் உண்டு. அதை சரி செய்ய துவங்கினாலே புற உலகிலிருந்து வருகின்ற எதிர்ப்புகளை நம்மாலே வெல்ல முடியும். யோசித்து பாருங்கள், நமக்குள்ளே இருக்கின்ற குறைகளை சரி செய்வதற்கான முழு அதிகாரமும் வல்லமையும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் புற உலகிலிருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று தடுக்கின்ற அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை, அது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நம்மை நாம் சரி செய்து கொண்டு விட்டால், நம்மை நாம் பலப்படுத்தி கொண்டு விட்டால், எதிர்ப்படுகின்ற இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நம்மாலே வெற்றி கொள்ள முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும், அதன் மூலமாக நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான நன்மையை வழங்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 6ஆம் தேதியான இதே தினத்துல வரலாற்றினுடைய கடந்த காலங்கள்ல, வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன விதமான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1785 US காங்கிரஸ் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ஒரு சிறப்புமிக்க அமைப்பு, முதன்மையான அமைப்பு, அமெரிக்காவினுடைய பண மதிப்பாக டாலர் அப்படிங்கிற மதிப்பீட்டினை முதன் முதலாக அறிமுகப்படுத்திய தினம் இன்றைய தினம். உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பண மதிப்புகளிலே ஒன்றாக விளங்கக்கூடிய டாலர் முதன் முதலாக அந்த பொருளாதார உலகத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்த தினம் இன்றைய தினம். அதே போல மிக பிரபலமான ஊட்டச்சத்து பானம் ஹார்லிக்ஸ், கோதுமை மற்றும் மால்ட் என்று சொல்லப்படுகிற தானியங்களினுடைய சாராம்சத்தோடு உலர்த்தப்பட்ட பாலினுடைய துகள்களோடு ஒன்று கலந்து தயாரிக்கப்பட்ட உலகின் மிக பிரபலமான ஒரு ஊட்டச்சத்து பானம் அது. திரு வில்லியம் ஹார்லிக்ஸ் என்கின்ற பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த உணவு தயாரிப்பாளர் 1873 முதன் முதலாக இந்த பானத்தை தயாரிப்பதற்கான முறைமையை கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தினம் இன்றைய தினம். அதே போல 1892 தாதாபாய் நவரோஜி என்கிற ஒரு இந்தியர் பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஃபின்ஸ்பரி சென்ட்ரல் என்கிற பிரதேசத்திலிருந்து லிபரல் பார்ட்டி என்கிற கட்சியினுடைய சார்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 1892 நடந்த பொது தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர்தான் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை பெறுகிறார். இன்றைக்கு பிரிட்டிஷ் ராஜ்யத்தை வழிநடத்தக்கூடியவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு ரிஷி சுனக் அவர்கள் விளங்குகிறார். அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பாரம்பரியத்திற்கு கிடைக்க துவங்க காரணமாக இருந்தவர், அதனுடைய ஆரம்பமாக விளங்கியவர் தாதாபாய் நவரோஜி அவர்கள். அவருடைய அந்த அரசியல் சாதனை பிரிட்டிஷ் தேசத்திலே நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அதே போல ராபர்ட் பியரி அவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த கடல் சாகச பயணி, வடதுருவத்தை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற மிக கடினமான ஒரு இலக்கோடு, ஏனென்றால் பனிப்பாறைகள் உறைந்திருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி அது, அதிலே பயணித்து அந்த வடதுருவத்தினுடைய எல்லையை தொட்டுவிட வேண்டும் என்கிற முனைப்போடு தன்னுடைய கடல் பயணத்தை 1908 அவர் துவங்கிய தினம் இன்றைய தினம். ஏற்கனவே இந்த முயற்சி அவர் மேற்கொண்டிருந்தாலும் அப்போது அவர் வெற்றியடையவில்லை. கட்டாயம் வெற்றியடைந்தே தீர வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அவர் புறப்பட்டு அதிலே வெற்றியும் அடைந்த ஒரு பயணம் இது. அதிலே அவர் இந்த 2வது பயணத்திலே வெற்றியும் அடைந்தார். பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. வரலாற்றினுடைய அந்த தன்மை சற்று மாறாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். PNC அப்ளை.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழைப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. எமர்சன் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக நாம் அணுகக்கூடாது, பலன் தரக்கூடிய ஒன்றாக நாம் அணுக வேண்டும் என்று. மகிழ்ச்சியும் பலனும் வெவ்வேறானதா என்ன? பலன் தரக்கூடிய விஷயங்களால் நாம் மகிழ்ச்சி அடைவோம், உண்மைதான். ஆனால் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற எல்லாமே பலன் தரக்கூடியதாக இருக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் வாழ்க்கையிலே செய்வேன் என்று நீங்கள் சொன்னால் அது எப்போதும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக அமையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு பால பருவத்திலே இருக்கிறீர்கள். எப்போதும் புத்தகமும் கையுமாக இருப்பது, வீட்டு பாடங்களை எல்லாம் ஒழுங்காக செய்வது, மனப்பாடம் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஆழமாக ஊன்றி படித்து பல முறை ஒப்பித்து அதை ஆழமாக உள்ளத்திலே பதித்துக் கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவா இருக்கும்? படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம் என்று சொன்னால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அப்படி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் அது என்பதற்காக அதை நாம் கடைபிடிக்க முடியுமா? பலன் தரக்கூடிய விஷயம் எது? அந்த நேரம் நமக்கு அதிக ஆர்வம் இல்லை என்றாலும் கூட அந்த கல்வியை கற்பதுதான், பெரியோர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்க முறைகளை பின்பற்றுவதுதான் நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். வார விடுமுறையை அனுபவித்துவிட்டு திங்கட்கிழமை காலை மறுபடியும் வேலைக்கு செல்வது என்பது உலகத்திலே பெரும்பான்மையானவர்களுக்கு மகிழ்ச்சியை தராத ஒரு செயலாக இருக்கிறது. அன்றைக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் மனம் மகிழும். அதற்காக பணிக்கு செல்லாமல் இருக்க முடியுமா? அது பலன் தரக்கூடிய விஷயம் அல்லவே. நாம் ஆர்வத்தோடு உழைக்க வேண்டும், அயராது உழைக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கு நிகரான வருமானம் நமக்கு கிடைக்கும், அதுதான் நமக்கு பலனை கொடுக்கும். ஆகவேதான் எமர்சன் அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக மட்டுமே அணுகாதீர்கள், அதை பலன் தரக்கூடிய ஒன்றாக அணுகுங்கள் என்று. இப்போதைக்கு ஒரு செயல் நமக்கு உடனடியாக மகிழ்ச்சியை தருகிறதா என்பதை விட எப்போதும் எது ஒன்று நமக்கு நன்மையை தருமோ, நற்பலனை தருமோ, அதை செய்ய வேண்டும். அதிலே நம்முடைய மனதை ஆர்வத்தோடு நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கையிலே எப்போதும் துணையாக இருந்து நம்மை உயர்த்தும். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற அத்தனை செயல்களுமே நமக்கு நன்மை தருகின்ற, நற்பலன்களை தருகின்ற நற்செயல்களாக இருக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.5. அதனால் இந்த தினம் மட்டுமல்ல, இதை ஆதாரமாக கொண்டு இனி வரும் நாட்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே சிறக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இடம் தோழாத்தியாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.
1: அண்டும் யாவையும் எல்லும் நாள் வரை இரண்டு கண்களும் தூங்க.

வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: Good morning. A very good morning. காலை வணக்கம். 7:07 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃப்டர் அ நைஸ் வீக்கெண்ட். ஐ ஹோப் நைஸ் வீக்கெண்டா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். July 6 திங்கட்கிழமை. வீக்கெண்ட் எப்படி இருந்ததோ தெரியல, பட் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு ரோட்ல டிராஃபிக் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹபாடி அப்படின்ற ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையிலேயே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த டிஃப்ரென்ஸ். பிகாஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்கூல் பஸ்ஸஸ் ஆர் ஸ்கூல் ட்ராப் ஆஃப்ஸ்க்கு போகக்கூடிய பேரண்ட்ஸோடைய வண்டிகள் ஆர் அவங்க பிக்கப் வண்டிகள், இதனால் ஏற்படக்கூடிய அந்த டிராஃபிக் ஆர் அந்த வண்டிகள்லாம் வந்து ரோட்ல இல்லாததுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் எப்படி எல்லாம் ஊருக்கெல்லாம் போயாச்சா? போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த வருஷம் இங்கே தானா? வாட் இஸ் ஹேப்பனிங்? பிகாஸ் இந்த வாரம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் வீக்ஸ் நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அப்படிங்கிற செய்தியை முன்னாடியே நமக்காக வெளியிட்டாச்சு. அதனால இந்த வாரம் யாராவது பயணம் பண்ண இருக்கீங்க, நாட் ஜஸ்ட் த்ரூ துபாய், இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வழியாக போறீங்கன்னா கொஞ்சம் ரஷ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகிறது பெட்டர். அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு ஒரு ரெக்வெஸ்டும் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஏர்லைன்ஸ் ஆகட்டும் இல்லை ஏர்போர்ட்ஸ் ஆகட்டும், நீங்க சீக்கிரம் வாங்க. அதுக்குன்ட்டு நீங்க ஒரு 3 hours ஏர்லியா வந்தீங்கன்னா போதும். சில பேர்லாம் வந்து இன்னும் ஏர்லியாலாம் வந்துடுறாங்க. பிளீஸ் டோன்ட் டூ தட், அப்படி பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க ஃபிளைட் டைமுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா போதும். லாஸ்ட் மினிட்ல வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் மேக் இட் 3 hours சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல பேர் வந்துட்டு நான் ரொம்ப முன்னெச்சரிக்கையோட இருக்கேன், நான் ரொம்ப முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் ஏர்லியா வந்துருதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிளைட்ஸ் போர்டிங் அண்ட் யூனோ அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கு இடையூறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவ்வளோ ஏர்லியா வேண்டாம், கொஞ்சம் ஏர்லியா வந்தா போதும் சரியா? ஸோ கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூலை மாசத்தினுடைய அடுத்த ஒரு முழு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகி இருக்கோம். அண்ட் ஐ ஹோப் ஜூலை பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி அண்ட் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையுமே வந்து நமக்கு சாதகமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான மந்தா இந்த மந்த் இருக்கட்டும்ங்கிற ஹோப்போட ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு சரியா? ஆஸ் ஆல்வேஸ் இப்பிலிருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெர்சல் மார்னிங்ல நான் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போறேன். பேக் டு பேக் 2 பாட்டில் 2 ஆம் உலகம், திருமணம் எனும் நிக்கா படங்கள் இருந்தாலும் பாட்டு பிளே பண்ண போறேன். இன்டர்நெட் ஓபன் பண்ணாலே ஐயோ ஒரே சேடா இருக்குங்க, என்ன பண்றது? தோ ஐ டோன்ட் ஃபாலோ ஃபுட்பால் ஆர் ஃபீஃபா ஆர் எனி திங், சில ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். நெய்மார் வந்து ரொம்ப பிடிக்கும், அவர் கியூட்டா இருப்பாரு பாக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் ஐ லவ் ஹிஸ் ஆட்டிடியூட், அவர் பண்ற அந்த குறும்புகள் அண்ட் யூனோ ஓவரால் வந்து ஹீ சச் அ நைஸ் பர்சன் அண்ட் அவருடைய நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இத்தனை வருஷம் இருந்து அவருடைய லாஸ்ட் வேர்ல்ட் கப்பையும் விளையாடி முடிச்சிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி பிரேசில் குடன் மேக் இட், அவங்க வந்து நார்வேயால தோற்கடிக்கப்பட்டு வெளியேறாங்க இந்த ஃபீஃபா 2026ல இருந்து. அதோட சேர்த்து பார்த்தா நெய்மரும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஸ்டேடியம்ல 2010ல அவரோட கெரியர் ஆரம்பிச்சாரோ ஃபுட்பால் கெரியரை, அதே ஸ்டேடியம்ல அவரோட லாஸ்ட் மேட்சும் விளையாடி முடிச்சிருக்காரு. ஸோ லைஃப் இஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள், எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேல இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை ஓய்வு ஆரம்பிச்சிருக்காரு நெய்மர். அண்ட் அதுதான் வந்து ஆல் ஓவர் தி இன்டர்நெட் பார்க்க முடியுது. பிரேசில் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கர சோகமா இருப்பாங்க அப்படின்னு தெரியும். இட்ஸ் ஓகே, இது ஒரு ஸ்போர்ட், அதை ஸ்போர்ட்டுவா எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருப்போம். லெட்ஸ் சீ இந்த வருஷம் கப்ப தூக்க போறது யாரு அப்படின்ட்டு. எனிவே நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். ஆஸ் ஆல்வேஸ் இன்ஸ்டாகிராம்ல எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறது அப்படின்ட்டு, ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHANA இதுதான் என் ஸ்பெல்லிங். சோ வாங்க இன்பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிசனிங் ஃப்ரம், வீக்கெண்ட் எப்படி போச்சு, இது ரெண்டும் சேர்த்து எனக்கு நீங்க அனுப்புவீங்களாம் சரியா? 2 பாட்டு என்னன்னு சொல்லிட்டேன்ல, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: உங்களுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே aldras.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா, அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இங்க UAE-ல சம்மர் ஆரம்பிச்சாச்சு, ஒஃபிஷியலி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல மிட் டே பிரேக் அறிவிச்சிருந்திருக்காங்க இல்லையா, அதாவது வெயில்ல வெட்ட வெளியில வெயில வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மிட் டே பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் 12:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் எவ்ரி டே அன்டில் செப்டம்பர் 15 வந்து இந்த மிட் டே பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு MOHRE ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் வருஷம் பண்ற மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து அகெய்ன் அவங்க வந்து நினைவுபடுத்திருக்கிறது என்னன்னா, எஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஒர்க் நிறுத்தவே முடியாதுன்னு இருக்கிற மாதிரியான சில ஒர்க் செய்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹீட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஊழியர்களை வேலை செய்ய வைக்கலாம். யூனோ தே ஆர் எக்ஸெம்ட் ஃப்ரம் திஸ் மிட் டே பிரேக் ரூல். மற்றபடி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் ஒர்க்கர்ஸோடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டியை வந்து கருத்தில் கொண்டு இந்த மிட் டே பிரேக்கை கட்டாயமாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர் எம்ப்ளாயி வீதம் 5,000 திரும்ஸ் வீதம் வந்து ஃபைன் விதிக்கப்படும். அண்ட் மேக்ஸிமம் வந்து 50,000 திரும்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஃபைன் விதிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மிட் டே பிரேக் கட்டாயமாக எம்ப்ளாயீஸுக்கு வழங்கப்பட்டே ஆகணும்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் சரண் பாபு, அப்புறம் முனீப், ரஜினி, அபிநயம், பேர்கள் அதெல்லாம் ஓகே, எல்லாரும் சார்பும் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார், அபி, குட் மார்னிங் அக்கா, எங்கள் ஆஃபீஸில் அபி அக்காவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அபி, உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அபி அக்காவுக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. சங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. ரவி சங்கர், குட் மார்னிங். பயங்கர ஹியூமிடாக இருக்குது கத்தாரில் அப்படின்ட்டு இருக்காரு. எஸ், இங்கேயும் வந்து பயங்கர ஹியூமிடாக தான் இருக்குது, தாங்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, வீட்டில் வந்து டே டைமில் பரவாயில்ல, நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கரண்ட் செலவு ஆர் இந்த சில்லர் சார்ஜஸ் எல்லாம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் ஏசி போட்டு வச்சுட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா ஏசி போடாம ஹோல் டே விட்டுட்டு நம்ம ஈவினிங் போகும்பொழுது அந்த ஈரப்பதம் காரணமா அன்னைக்கு பாக்குறேன் வழுக்கிருக்கும் என்னோட கால். கதவு திறந்து நான் கால் அப்படியே உள்ள வைக்கும்பொழுது அப்படியே வழுக்குது, ஏன்னா தரையெல்லாம் ஈரமா இருக்கு, தரையெல்லாம் தண்ணியா இருக்கு, அந்த ஹியூமிடிட்டியின் காரணமாக ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ஸ்சர். ஸோ அப்பதான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ ஆமா இல்ல ஏசி போட்டு வைக்கணுமே அப்படின்ட்டு. நம்ம வந்து ஐயோ ஏசிக்கு செலவு பண்ணுமே கரண்ட்டுக்கு செலவு பண்ணுமே நினைச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் அண்ட் மற்ற பொருட்கள்லாம் வந்து ஹெவியா டேமேஜ் ஆகும் இருந்தனால. ஸோ கொஞ்சம் பார்க்காம ஏசி மினிமமா வச்சுட்டு ஒரு 24-25 அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஒரு யூனோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு போனோம்னா இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது, சரியா? ஸோ ஹியூமிடிட்டி ட்ரபிள்ஸ் என்ன பண்ணுறது. நிவாஸ், குட் மார்னிங் டு யூ டு. ஆல்வின், குட் மார்னிங், சாரி இட் இஸ் டைரக்ட்லி குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு இருக்காரு, அதே மாதிரி தான் இருக்கு. சரவணன், குட் மார்னிங். முகமது சாதிக், முகமது சாதிக் வந்து ஆர்ஜிகளின் இனிய குரலை கேட்டாலே மனம் குளிர்கிறது, ஒவ்வொரு காலையும் புத்துணர்வுடன் தொடங்க வைக்கும் உங்கள் பேச்சுக்கு நன்றி, இனிய காலை வணக்கம்னு அழக தமிழில் டைப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தர்மதுரை, எஸ் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு மட்டும்தான் மிட் டே பிரேக், அஃப்கோர்ஸ் நமக்கெல்லாம் கிடையாது, நம்ம தான் அதை ஏசியில் ஒர்க் பண்ணுறோமே. அப்புறம் வந்து ரவி ஃப்ரம் சென்னை மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் டு யூ.

0: டு வேர் யார் சத்யசீலன், குட் மார்னிங் உங்களுக்கும். ஃபரூக் வந்து 311 ஃபுல் டிராஃபிக் துபாயை நோக்கி போகக்கூடிய டைரெக்ஷனில் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படியா, நான் இன்னும் மேப் ஓப்பன் பண்ணியே பார்க்கல, எனக்கு ஏதோ ஒரு தைரியம், சரி அவ்வளோ டிராஃபிக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் லுக்ஸ் லைக் பயங்கர டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே, டிராஃபிக்கும் எங்கே இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஏதோ இப்போவே கையோடு பார்த்து நான் சொல்லிடுறேன்.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Okay, அவர் சொன்ன மாதிரி தான் 311ல வந்து டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆக்சுவலி இருக்கு தான், டிராஃபிக் நல்லாவே இருக்கு. பட் தேங்க்ஃபுல்லி எந்த ஒரு கிராஷும் இல்லை, எந்த ஒரு இடையூறும் இல்லை. டிராஃபிக் ஆஸ் யூஷுவல் ஷார்ஜாலேருந்து துபாயை நோக்கி வரவங்க, வேலைக்காக வரவங்களுடைய அந்த கூட்டம் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து பாக்கி எதுவும் கிராஷஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் E11லையும் டிராஃபிக் கொஞ்சம் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் துபாய், குட்டி குட்டி ரோட்ஸ் கனெக்டிங் ஆல் மெயின் ஏரியாஸ் எல்லா இடங்களையும் இந்த நேரத்தில் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லா இடங்களையும் டிராஃபிக் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் காணும் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால. பட் ஐ திங்க் இந்த ஸ்கூல் ஏரியாஸில் அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லாம் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்வாஹா ஸ்ட்ரீட் அல்கூஸ் 3ல வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. போத் டிரெக்ஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா இந்த அல்கூஸ் சிமெட்ரிக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. 611 எப்படி இருக்காப்ல? 611 வந்து ஆஹா செம்ம காலியாக இருக்குது. ஓ நைஸ், யாராவது ஓ இல்லைங்க சாரிங்க ஸ்போக் டூ சூன். இந்த பக்கம் வந்து பார்த்தா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. இந்த அல்பாதே ஏரியாவிலேருந்து இந்த கவனேஜ் வரைக்கும் அந்த ஒரு யூஷுவல் ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் இருக்கும் இல்லையா, அங்கே டிராஃபிக் இருக்குது. அதை தவிர்த்து இட்ஸ் ஃபைன், ஓகே, நாட் பேட் ஃபார் அ பிஸி மண்டே மார்னிங்.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.

0: மியூசிக்கல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: கண்ணா 91 போடு.
2: என்னது
0: 90 இஸ் நாட் அவுட்.
3: Shaka laka baby, shaka laka baby.

0: Spoiler. Adiós, amigo.
1: Yes.
2: 89.4 Tamar FM. Namma radio, namma music.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசி.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் எத்தி வச்சு.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு காலத்து விடுமுச்சு நின்றுச்சு அனிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்டை அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: 10, 20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஹாய் மாலினி, I'm Krishnan. நான் இது சொல்லி ஆகணும்.
9: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
10: கால் 0566-8-1234.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்?
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
16: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
17: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: 7:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மனஸ்தோட்டமெட்ல யாருக்கு என்ன பாட்டு வேணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து நீங்க இப்பவே எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். 800-8940 நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன். ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
1: வணக்கம் கீர்த்தனா, சுரேஷ் பாபு.
0: வணக்கம் சுரேஷ் பாபு, நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். வீக்கெண்ட்ல எப்படி போச்சு? ஓகே, ஊருக்கு போலீங்களா? என்ன பாட்டு வேணும் சுரேஷ் பாபு? ஆஹா, சம பாட்டு. ஓகே, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பிரீசி சாங்ஸா போயிட்டு இருந்த அந்த ஒரு ரிதம் வந்து பிரேக் பண்ற மாதிரி சம பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: அதுல வந்து அவருக்கு கமல் சார் பெரிய டான்சர், அதுல டவுட்டே இல்ல. அவங்க மனோரமா வந்து 50 வயசுக்கு மேல அந்த பாட்டுல ஆடி இருப்பாங்க. அதுவும் ஒரு சின்ன ஒரு கொத்து மாதிரி கூட.
0: ஐயோ, ஆமா, லெஜண்ட் தான் அவங்க. இல்ல, எனிவே, டெஃபினெட்லி உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன், சரியா? தேங்க்யூங்க, ஹாவ் அ குட் டே. குட் டே. யா, ஸோ ஒரு குட்டி பாட்டு, சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி ஹவர்ல, அப்புறம் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நிம்மதியாக நம்ம வந்து அண்ணாத்தா ஆடுற பாட்டு கேட்டுட்டு அப்படியே இந்த ஆற ரேப் பண்ணுவோம். அண்ட் தென் 8 மணிக்கு மேலே மீது விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆன் மேரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: நடக்கிற NRA meetup கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: என்ன வேணும்
2: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
1: உனக்கும் கூட. உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
3: அம்மாடி, என்ன சூடு, என்ன சூடு.
4: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்ட்டா வர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே aldras.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: சென்னையில பட்டயக்கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
6: கால் 0566-81234.
4: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
8: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
9: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
10: Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: இஸ்லாமிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய வெளிநாட்டவர்கள் பாஸ்போர்ட் ஆவண அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான நேர்முக சந்திப்பு முன்பதிவுகளுக்காக புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகமும் தங்களது அலுவலகங்களில் தற்காலிக நிர்வாக மாற்றங்களை அமல்படுத்தியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை இந்திய தூதரகமும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து இந்திய பாஸ்போர்ட், விசா மற்றும் ஆவண அத்தாட்சிப்படுத்தல் உள்ளிட்ட சேவைகளுக்கான புதிய ஆன்லைன் முன்பதிவு தளத்தை அறிமுகப்படுத்தின. நேர்முக சந்திப்புகளை www.book.passportindiauae.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்பதிவு செய்யும் நேரம் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே இருக்கும். பின்னர் இந்திய தூதரகமும் துணை தூதரகமும் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்லாமிய குடியரசான ஈரானில் மறைந்த உச்ச தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் நாடு முழுவதும் மக்கள் பெருமளவில் கலந்து வருகின்றனர். அவரது இறுதிச் சடங்கு ஜூலை 9 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே லெபனானில் தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. சில லெபனான் கிறிஸ்தவ கிராமங்கள் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட விருப்பம் தெரிவித்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த கிராமங்கள் இந்த கூற்றை ஏற்கனவே மறுத்துள்ளன. இந்நிலையில் ராஜதந்திர பதற்றம் நீடித்து வரும் சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அடுத்த வாரமே அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: தவிகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக கூறப்படுகின்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திரை மறைவில் அரங்கேறிய சதித்திட்டம் சமீபத்தில் வெளிச்சத்துக்கு வந்தது. இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா தன்னிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக பரபரப்பு புகார் மனுவை சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜிடம் அளித்தார். இந்த புகார் மனுவில் அவர் கூறிய தகவல்கள் அடிப்படையில் அவரிடம் பேரத்தில் ஈடுபட்டதாக IPTS என்ற தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் திரு நவக்கரசு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் தியாகராஜன், நரேஷ் கரூரைச் சேர்ந்த திமுக பிரமுகர்கள் ரமேஷ் கார்த்தி செல்வன், மணப்பாக்கத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சீனிவாசன், அனஸ்தினாபுரம் ஏரிக்கரை தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகிய 8 பேரை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். இந்நிலையில் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் கூறியதன் பேரில்தான் இந்த பேரத்தை நடத்தியதாக போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் போலீசாரின் கைது நடவடிக்கையில் சிக்காமல் இருக்க தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகிய இருவருக்கும் திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் இருவரும் இன்று காலை 10:30 அளவில் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முகநூலில் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பிரதமர் மோடி இன்று முதல் 11 வரை பயணம் மேற்கொள்கின்றார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு எதிர்வரும் 8 அவர் ஆஸ்திரேலியா செல்கின்றார். அங்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அதன் பின்னர் 9 மெல்பர்ன் நகரில் உள்ள மார்வல் ஸ்டேடியத்தில் இந்தியர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து முடித்துக் கொள்கின்றார். ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நியூசிலாந்து செல்கின்றார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் மெல்பர்ன் நிகழ்ச்சி குறித்து முகநூலில் ஆஸ்திரேலிய இந்திய பவுண்டேஷன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதுகுறித்து அபு முஸ்தபா என்பவர் அரபு மொழியில் வெளியிட்ட கருத்தில், பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியின் போது ஸ்டேடியத்தின் மேற்கூரையை மூடுவது அல்லது ஆஸ்திரேலியாவில் அவர் மரணத்தை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆஸ்திரேலிய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே நேற்று மதியம் இந்த மோதல் ஏற்பட்டிருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழு ஒன்றுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழு ஒன்றுக்கும் இடையிலேயே இந்த மோதல் ஏற்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை காலிறுதி சுற்றுக்கு இங்கிலாந்து அணி தேர்வாகியுள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற பிரேசில் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற நோர்வேயும் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இறுதி 16 அணிகளுக்கிடையிலான போட்டியில் பிரேசிலை எதிர்கொண்ட நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது. இதேவேளை இங்கிலாந்து அணி இன்றைய தினத்தில் மெக்சிகோ அணியை எதிர்த்தாடியதுடன் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதனிடையே போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கிடையிலான போட்டி இன்று இடம்பெறவுள்ளது.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரமும் உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும். உள்ளக பிராந்தியங்களில் 41-47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 37-42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 31-37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் மேற்கு பிராந்தியங்களில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
5: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
2: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: அடேங்கப்பா, பரவாயில்லையே, நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப பழனி கோவிலுக்கு போகும்பொழுது இந்த ரோப் கார் இருக்கு இல்லையா, அதுல பயணம் பண்ணணும் நினைக்கிறவங்க இனிமே ஆன்லைன்ல பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சிஸ்டம் ஒண்ணு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்போ ஸ்மார்ட்டா இப்போ டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாம் பயன்படுத்துறதுல நம்ம இந்தியாலையும் வந்து முன்னோடியா போயிட்டு இருக்காங்க. இந்தியாலையும் வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் எவ்வளவு நேரத்தை வந்து அது நமக்கு வந்து சேவ் பண்ணும் இல்லையா. ஆன்லைன்ல பார்த்தோமா, டிக்கெட்டை புக் பண்ணோமா, எடுத்துட்டு போனோமா, போய் ரோப் கார்ல போனோமா, வந்தோமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ் டு சீ தட். சுட சுட அந்த ஒரு அப்டேட் இப்போ என் கண்ணில் பார்த்தேன். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 8/16, 6th of July, மண்டே மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பாண்டிய நாடு டிராகன் படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
0: கோல்டு ரேட் வந்து நம்ம பார்த்தோம்னா கண்ணு முன்னாடி ஏறிட்டு இருக்கு இல்லை. அதில் வந்து இப்போ ரைட் நவ் பார்த்தோன்னா 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 503 திரம்ஸ் ஆக இருக்கு ஒரு கிராமுக்கு. அண்ட் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் இருக்கு 466 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: கடந்த சில வாரங்களாகவே நம்ம இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு அசௌகரியத்தில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். வென் இட் கம்ஸ் டு பாஸ்போர்ட் இல்லையா, பாஸ்போர்ட் சர்வீசஸ் அண்ட் கவுன்சிலர் சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் வந்து எப்படி சார்ட் பண்ணுறதுன்ட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தோ நமக்கு யூனோ நேரடியாக போய் அந்த சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்க முடியலனாலும் நம்ம கவுன்சிலர்ட்டில் வந்து தி மேட் ஷோர் தேட் வாக்கின்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு நம்ம பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து நமக்காக வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. அதன்படி அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புது புக்கிங் போர்ட்டல் ஒன்று இந்தியன் எக்ஸ்பேட்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எம்பசி இன் அபுதாபி அண்ட் கான்சுலேட் இன் துபாய் ரெண்டு பேரும் வந்து இப்போ இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் இந்த யுஏஇ இந்த ஒரு பர்டிகுலர் ஆன்லைன் போர்ட்டல் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போர்ட்டலுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, book.passportindiauae.com book.passportindiauae.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் வந்து இட் வில் பி அவைலபிள் ஃபார் புக்கிங் பிட்வீன் 9 AM அண்ட் 1 PM அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
0: உனக்கு தெரியுமா, 360 திரஹம்ஸ் பே பண்ணா 425 திரஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திரஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திரஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: 10, 20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற

0: சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
1: லூலு, where the world comes to shop.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 8 1 2 3 4.
3: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: Yo qué sé, boludo, esto es
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: வெறும்
5: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
4: இது. உனக்கும் கூட.
6: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
7: Plumbing, electrical work, interior design இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் business start பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
8: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. Interior work, AC, electrical, furniture, painting, carpentry, partition, equipment installation அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
7: அப்ப நான் அம்பானி
5: செய்வாங்க.
9: Technical services, Algarhood, Dubai. Toss round, desire, deliver.
10: Hi Malini, I'm Krishnan. Neither...
5: உங்களுக்காக
11: இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
12: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் morning is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction madri pala offers TNC apply.

9:37 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கோல்டு காயின்ஸ் நீங்க வின் பண்ணணுமா? போன வாரத்துல இருந்து உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கோல்டு காயின்ஸ் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து டவுன்லோட்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்க பர்ச்சேஸ் எல்லாமும் நீங்க பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன் கோல்டு வாலெட் ஆப் வந்து எவ்வளவு கன்வீனியன்ட்டுங்கிறத உங்களுக்கு நாங்க அப்பப்போ நினைவுபடுத்திட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் என்னெல்லாமோ நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்குறோம், அதுல வந்து தங்கமும் சேர்த்து நம்ம இப்போ ஆன்லைன்ல வாங்குறதுங்கிறது ஹவு கன்வீனியன்ட் இஸ் தட் இல்ல. ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய பொருட்கள்லாமும் நம்ம வந்து நம்பி வாங்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் இப்போ இந்த ஆப் பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னன்னா, எப்படிங்க நம்ம வந்து நம்பி வாங்குறது தங்கத்தை ஆப்ல, அதுவும் கண்ணில் பார்க்காத ஒண்ணு வந்து எப்படி நம்ம அவ்வளோ 1000 dirhams கொடுத்து வாங்குறது அப்படின்னு நினைச்சா, அங்கே தாங்க எயின் கோல்டு வாலெட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எயின் கோல்டு வாலெட் அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலே கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க, பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க. அண்ட் மோர் தென் தேட், அவங்களுக்கு இங்கே நம்ம துபாய் கோல்டு சூக்கில் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேற இருக்குது. ஓகே, விரைவில் அந்த ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு டூர்லாம் கூட நாங்கள் பண்ணி காட்டுறோம் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ எயின் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் கோல்டு சூக்கில் அவங்களுக்கு ஃபிசிக்கலி ஒரு ஸ்டோரும் இருக்குது சரியா. ஸோ அவங்களோட தான் வந்து இந்த எயின் கோல்டு வாலெட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் அதாவது நம்ம கூகுள் ப்ளே அண்ட் தென் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் அப்புறம் மற்ற விவரங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ப்ரொஃபைல் பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்புறவங்கள்லேருந்து லக்கி வினர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸ் பரிசாக தரப்போகிறாங்க எயின் கோல்டு வாலெட். அது வந்து செகண்டரி தான் சரியா. ஆனால் எயின் கோல்டு வாலெட்டோடைய அட்வான்டேஜஸ் உங்ககிட்ட நாங்கள் பல முறை சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 1 dirhamலிருந்து நீங்கள் கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 1 gram தங்கம் நம்ம பார்த்தோன்னா 500 dirhams தாண்டி போயிட்டு இருக்கு. 24 carat கோல்டு உங்க கையில 500 dirhams இருந்ததுனா தான் கடைக்கு போய் பிசிக்கலா உங்களால வாங்க முடியும். ஒரு குட்டி பீஸ் கோல்டு கொடுங்க இவ்வளவு வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அந்த கன்வீனியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் உங்க கையில வந்து ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சின்ன சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு 10 dirhams நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 dirhams ஆப்ல போட்டு அதுக்கு ஈக்குவலண்டான கோல்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்படி 1 dirhamல இருந்து 8000 dirhams வேணாலும் நீங்க அதுல ஆப்ல வந்து லோட் பண்ணிட்டு உங்க வாலெட்ல கோல்டாகவோ சில்வராகவோ வாங்கிக்கலாம். அண்ட் எப்ப வேணும்னாலும் அது நீங்க வந்து கோல்டு பாராவோ இல்ல வந்து கோல்டு காயினாவோ நகையாவோ நீங்க வந்து மாத்தி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா எயின் கோல்டு வாலெட் பயன்படுத்தி சரியா. அதனால தான் வந்து உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம், பாருங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இதுல வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, ரெஃபரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்கு. உங்க ஃப்ரெண்டை நீங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் இதுக்கு மேல சொல்றதை விட நீங்களே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். போங்க
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
3: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
4: லூலு, where the world comes to shop.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
7: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் மீது தவிக அரசின் ஸ்டிக்கர் ஓட்டுவதற்கு வெட்கமாக இல்லையா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தொடங்கிய கல்வெட்டை அகற்றி தவிக அரசு ஸ்டிக்கர் ஓட்டுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியிலேயே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் விஜய் வருகின்றார் என்பதற்காக அடிக்கல் கல்வெட்டு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: கனமழை நிலச்சரிவால் மும்பை புனே விரைவுச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மும்பை புனே விரைவுச்சாலையில் இரண்டாவது சுரங்கப்பாதை அருகே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மும்பை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கனமழை வெள்ளம் காரணமாக புனேவுக்கான ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மும்பை புனேவில் கனமழையால் பிம்பரி சிந்துவாண்ட் பகுதியில் உள்ள கணபதி கோயில் வெள்ளத்தில் மூழ்கியது. புனேவில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புனேவின் மவல் தாலுகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சிக்கியுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய இன்று முதல் புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த கட்டண திருத்தத்தின்படி பேருந்து கட்டணங்களை 12% முதல் 20% வரை அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி இதுவரை 30 ரூபாயாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 34 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு இணையாக சொகுசு பேருந்து கட்டணங்களும் அதிவேக வீதிகளுக்கான பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. உலக எரிசக்தி சந்தையில் மீட்சிக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டு வரும் நிலையில் ஓபிக் பிளஸ் நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ஈரான் தொடர்பான ராணுவ நடவடிக்கைகளின் தாக்கத்தினால் உலக எரிசக்தி சந்தையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மத்தியில் இந்நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், குவைத், கசகஸ்தான், அல்ஜீரியா மற்றும் ஒமன் ஆகிய 7 உறுப்பு நாடுகள் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளொன்றுக்கு 188,000 பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிரேசில் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் நெய்மர் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இறுதி 16 அணிகளுக்கு இடையிலாக நேற்றைய ஆட்டத்தில் பிரேசிலின் 6வது உலகக்கோப்பை சாம்பியன் கனவை நோர்வே தகர்த்தது. 2-1 என்ற வெற்றியின் மூலம் நோர்வே முதன் முதலாக உலகக்கோப்பை காலிறுதிக்கு தகுதி பெற்றது. நோர்வே அணியின் சூப்பர் ஸ்டார் ஏர்லிங் ஹாலண்ட் கடைசி 11 நிமிடங்களில் அடித்த 2 கோல்கள் பிரேசிலை காலிறுதிக்கு அழைத்து நோர்வேயை காலிறுதிக்கு அழைத்துச் சென்றது. நோர்வே கால்பந்து வரலாற்றில் புதிய அத்தியாயத்தையும் எழுதியது. இந்த உலகக்கோப்பையில் இந்த 2 கோல்களும் சூப்பர் ஸ்டார் ஹாலண்டின் 6ம் மற்றும் 7வது கோல்கள் ஆகும். தனது கடைசி உலகக்கோப்பையை ஆடிய நெய்மர் ஒரு பெனால்டி வாய்ப்பை கோலாக மாற்றி பிரேசிலுக்கு 6தல் கோலை அடித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
4: ஏனி ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: பாட்டு கேட்கும்பொழுதும் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங்கா வரும் நமக்கு இல்லையா? எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. பெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். July 6th மண்டே மார்னிங், பயங்கர பிஸியான ஒரு மார்னிங், சம்மர் பீக்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு டைம் இது. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தாறுமாறாதான் இருக்கும் வெதருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த எல் நீனோ அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினாமினன் வந்து சூப்பர் எல் நீனோவா மாறப்போகுது. இந்த கடல் பகுதி பசிபிக் ஓஷனுடைய அந்த சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகிற அந்த காரணத்தினால, சூடான காற்று வீசுறதுனால ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணி வைக்குது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன் அப்படிங்கிறாங்க. இது வந்து புதுசு கிடையாது, அப்பப்போ வந்துட்டு போகதா செய்யும், ஆனால் இம்முறை வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கு. அதன் காரணமாக தான் யூரோப்பில் அதுக்கப்புறம் யூகேலலாம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஹீட் வேவின் காரணமாக மக்கள்லாம் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம இது வெப்பத்தை தான் வந்து கூட்டும், ஸோ பயங்கரமாக ஹீட் தான் ஆக போகுது, சம்மர் தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுதுன்னா இதோடைய இன்னொரு விளைவின் காரணமாக பலத்த மழை அண்ட் ஃப்ளட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து ஆய்வாளர்கள்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு இடத்துல வந்து லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அது ஒட்டுமொத்த ஒரு செட்டப்பையும் ஒரு இக்கோசிஸ்டமையும் வந்து எப்படி கலக்குது பாருங்களேன். ஸோ அதுதான் வந்து இயற்கையினுடைய பெரிய ஒரு சக்தி. இயற்கைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்திக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. இயற்கையால் வந்து ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரவும் முடியும், அழிக்கவும் முடியும். தட் இஸ் த பவர் ஆஃப் நேச்சர். ஸோ எப்போவுமே நேச்சரோட நம்ம விளையாடக்கூடாது, நேச்சரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு செயலையும் வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறத வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பார்ப்போம். சஸ்டெயினபிளான ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வளர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒருத்தர் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் நம்ம நினைக்காம நான் ஒருத்தர் பண்ணுறதுனால இவ்வளவு சேஞ்சஸ் வருங்கிற ஒரு தாட்டோட பாசிட்டிவாக நம்ம நல்ல யூனோ சஸ்டெயினபிளான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்ம போனோம்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து காட்டும். இன்ஃபேக்ட் இயற்கை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹீல் ஆகுங்கிறது நம்ம கொரோனா டைமில் வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா. கொரோனா டைமில் அந்த லாக்டவுன் பீரியடில் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது இல்லை. எத்தனை எத்தனையோ நம்ம வந்து கேள்விப்பட்டோம், ஓசோன் ஹோல் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் காற்றினுடைய மாசு வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குன்னாங்க, லேக்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்குன்னு சொன்னாங்க, அண்ட் கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுடைய ஈகோசிஸ்டம் வந்து பெட்டர் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ மாற்றங்கள் வந்து நம்ம மனிதர்கள் சும்மா இருக்கிறதுனால யூனோ இந்த தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறதுனால நடக்க முடியும் அப்படின்னா கான்ஷியஸாக நம்ம பண்ணனா எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லையா. எனவே அதை வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஒஸ்தியிலிருந்து கலாசலா, அதுக்கப்புறம் வாரிசிலிருந்து ரஞ்சிதமே இந்த பாட்டெலாம் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win panunga.
0: Okay, 24 carat thangathinudaiya vilaiyilum maatram illai, 22 liyum maatram illai. So 24 carat gold 1 gram irukku, 503 dirhams and 22 carat gold 22 carat thangam 1 gram irukku, 466 dirhams.
1: Indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win panunga.
2: Back to back. 2 part 2 part.

0: நார்மல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso-oda UAE's first distributor 1982 lerunde Danya Refrigeration-oda mukhyamana angam JM brand AC da
2: Danya Refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். போங்க ஒன்னு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. மூணு இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. மூணு இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திர்ஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: எத்தியாத்ரேல் அதோடைய கொண்டாட்டங்களாக இருந்தது இல்லையா போன வாரம். ஸோ ஹிஸ்டாரிக் மோமெண்ட், நம்ம யூஏஇக்கு ஃபர்ஸ்ட் எவர் பேசஞ்சர் சர்வீஸ், ஒரு நேஷனல் ரயில் நெட்ஒர்க்கோட லான்ச் நடக்கிற சமயத்தில் நம்ம அதை கண்கூடாக பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நம்ம வந்து வியந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இந்த வீக்கெண்ட் யாரெல்லாம் வந்து எத்தியாத்ரேலுக்கெல்லாம் போனீங்க பார்த்தீங்க, ஏன்னா ஆரம்பித்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து 10,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே வந்து விற்பனை ஆகியிருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் எந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலும் அதில் நம்ம செய்யக்கூடிய அண்ட் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம இப்போ பார்த்தோன்னா எத்தியாத் ரயில் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போ எப்படி நம்ம துபாய் மெட்ரோ எல்லாம் பயன்படுத்தும் பொழுது சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது அதையும் மீறி நம்ம பண்ணோம்னா ஃபைன்ஸ் எல்லாம் விதிக்கப்படும்னு சொன்னாங்களோ, சிமிலர் ஃபைன்ஸ் அண்ட் யூனோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுலேயும் இருக்குது. 100 திரம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 10,000 திரம்ஸ் வரைக்கும் பேசஞ்சர்ஸுக்கு ஃபைன் விதிக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ், வயலேஷன்ஸ் என்ன ஏது இது எல்லாம் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய லைக் இப்போ நீங்கள் வந்து அங்கே வேஸ்ட்டை வந்து நீங்கள் தப்பாக யூஸ் ஐ மீன் போடுறீங்க, லைக் வேஸ்ட் பின்ஸில் போடாமல் கார்பேஜில் போடாமல் போடக்கூடாத இடங்கள்லாம் போட்டு நீங்கள் அசுத்தப்படுத்துறீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து ஸ்டேஷன் ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறீங்க, அண்ட் ட்ரெயின் சீட்டில் வந்து கால் வைக்கிறீங்க, அண்ட் பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் சரியான நேரத்தில் கிளம்பாமல் போகிறீங்க பிளாட்ஃபார்மை விட்டு, எத்தியாத் ரயிலுடைய ஸ்டாஃப் சொல்லும்பொழுது ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனல் சொல்லும்பொழுது, இல்லை வேலிடான டிக்கெட் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, ஆர் உங்கள் டிக்கெட்டை வந்து கேட்கும்பொழுது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் ஆஃப் வயலேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொருத்தருடைய பேரில் இருக்கக்கூடிய டிக்கெட்டை வச்சு நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் சொல்லிட்டு இந்த மாதிரி 200 திரம்ஸ் ஃபைன் இப்போ நான் சொன்ன இந்த ஒஃபென்சஸ்க்கு எல்லாம். அதுக்கப்புறமா வந்து மது அருந்து விட்டோ இல்லை வேறு சப்ஸ்டன்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நம்ம போகிறோம் பயன்படுத்துகிறோம், ஒரு அன்ஃபிட்டாக இருக்கும் ட்ராவலிங்க்கு அந்த நேரத்துலையும் வந்து நம்ம ட்ரெயினை பயன்படுத்துகிறோம், ஒரு ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் கையில் எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் 200 திரம்ஸ் ஃபைன் விதிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்மோக் பண்ணக்கூடாத ஏரியாஸில், அதாவது நோ ஸ்மோக்கிங்னு போட்டிருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து ஸ்மோக் பண்ணுறது, அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்மோக்கிங் டிவைசஸ் வந்து ஆன் போர்டு பயன்படுத்துறது, அண்ட் யாரையாவது வந்து நம்ம த்ரெட்டன் பண்ணுற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி பிஹேவியர் பண்ணுறது, அடுத்த பேசஞ்சர்ஸோடைய கம்ஃபர்ட்டை வந்து பாதிக்கும் வகையில் பிஹேவ் பண்ணுறது, பேட் பிஹேவியர் பண்ணுறது, ஆர் எத்தியாத் ரயில் ஸ்டாஃபை வந்து ஹாரஸ் பண்ணுறது, வேர்பல் அப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் வயலேஷன்ஸ் அண்ட் பெனல்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 திரம்ஸ் பக்கம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்டெப்த் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், குட் சில்ட்ரனாக வந்து பயன்படுத்தணும். ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ சேஃபாக நம்ம வந்து யூஸ் பண்ணணுமோ, அதுக்கு எந்த விதமான டேமேஜும் விளைவிக்காமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொண்டு பண்ணணும். பேசிக்காக நம்ம காமன் சென்ஸ் அண்ட் நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்தி இந்த சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி யூனோ ஒஃபென்சஸ் எல்லாம் கமிட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இப்படி இன்டெப்தான ஒரு லிஸ்ட் ஆஃப் வயலேஷன்ஸ் அண்ட் அதற்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஃபைன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க எத்தியாத் ரயில்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கنا 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
3: Not out.
4: 90s not out.
5: தவக்கா
4: பலபலங்க
5: பழனி பச்சா
4: மினுமினுங்க
5: செங்கரட்டி
4: செவத்த பிள்ளை
5: கிணா வந்தா
4: கிணக்கட்டி
5: உடம்பு
4: துடுப்பு
5: மகா
4: சுகா.

0: FDR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: அப்கிரேடுக்கு ரெடியா?
3: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
4: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 dirhams கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேடை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
5: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetto UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.
6: ஒரு காலத்து விடுமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
7: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவ் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குனு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
8: சென்னையில பட்டயக்கிழப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 July அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
9: கால் 0566681234.
8: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மும்பையில என்ன இப்படி மழை தட்டி வீசிட்டு இருக்கு. மும்பையில யாராவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ஐ ஹோப் தேர் ஆல் டூயிங் சேஃப். ஏன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஸோ மும்பையில வந்து ஹெவி டு எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஹை அலர்ட்ல கொடுத்துருக்காங்க. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் வந்து இட் ஹாஸ் டு பி ஆன் ஹை அலர்ட் இருக்காங்க. அண்ட் பல இடங்கள்ல வந்து வாட்டர் லாகிங் இருக்கு அண்ட் டிராபிக் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கு. மேஜர் ஏர்லைன்ஸ் எல்லாரும் வந்து அட்வைசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிளைட் டிலேஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஆஃப் த வீக் வரைக்குமாவது இந்த ஹெவி ரெயின் இருக்கும். அதற்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சிச்சுவேஷன்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. பல இடங்களில் வந்து மரங்கள்லாம் வந்து சரிஞ்சு விழுறது, அதுக்கப்புறம் சில பேர் வந்து இறந்து போகிறது, கரண்ட் ஷாக்னால வந்து சில பேருக்கு யூனோ இன்ஜுரிஸ் அண்ட் தென் டெத்துன்னு சொல்லிட்டு டிப்பிக்கலி மழை பெஞ்சிச்சுன்னா ஃப்ளட்டிங் ஆச்சுன்னா நம்ம ஊரில் என்ன மாதிரியான செய்திகள்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோமோ அந்த மாதிரியான செய்திகள் அண்ட் துயரமான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் என்ன தான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அவங்களுடைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு பக்கம் வந்து இயற்கை இல்லையா, இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இயற்கையுடைய அந்த ஒரு சீற்றமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ பயங்கர மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் மழையோட சேர்த்து பார்த்தோம்னா பலத்த காற்றும் வந்து வீசிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் வந்து காற்று வீசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ் அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இன்னைக்கு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஆஃபீஸஸ் எல்லாருக்குமே அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லுங்க. அண்ட் நான் எசென்சியல் அண்ட் செமி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வந்துட்டு ஹாஃப் டே ஆஃபர் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து தயவு செஞ்சு வெளியில் போக வேண்டாம், அன்னெசரியாக ட்ராவல் பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ப்ளீஸ் ரிமைன் இன்டோர்ஸ் அன்லெஸ் எசென்சியல். அண்ட் அப்பப்போ என்ன அட்வைசரிஸ் வருதோ அதை நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து பப்ளிக் வந்து வெளியில் போகவே போகாதீங்க. சும்மா போர் அடிக்குது, வெளியில் போகிறோம், ஊர் சுத்துறோம், போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்பெஷலி டூரிசம் எல்லாம் எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் இமீடியட் எஃபெக்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதனால உங்க ஃபேமிலி மும்பையில் இருக்காங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவங்க மேல, சரியா? ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு டேக் குட் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் அண்ட் தேவையில்லாத நேரத்தில் வெளியிலலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. அண்ட் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனையும் வந்து பெரிய டேமேஜ் இல்லாமல் நம்ம கடந்து வந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்போட லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட். அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராபிக் எப்படி இருக்கு?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams na.
0: Traffic situation not great, not bad. Crash alla vandu edhum kedaiyadhu. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம 311ல் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இன்சைட் துபாய் பார்த்தோம்னா முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்படியே நான் உங்ககிட்ட பேசிட்டே இந்த பக்கம் பார்த்தேன்னா E11 ஜாபில் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் E11ல் பார்த்தோன்னா ஐ திங்க் இது எங்கே நம்ம டுவர்ட் ஸ்ட்ரீட் சென்டர் ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு கப்பல் ஆஃப் கிராஷஸ் ஆகியிருக்கிறதுனால அந்த ஹோல் ஸ்ட்ரெச்லையுமே டிராஃபிக் கன்ஜெஷன் அங்கே மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ரைட் ஃப்ரம் ஜாதவ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம ட்ரேட் சென்டர் ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய டைரக்ஷனில் பார்த்தோன்னா டிராஃபிக் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி அன்யூஷுவல் டிராஃபிக்னு வேற எதுவும் இல்லை. டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by PropShell Property Oda. Ramada Corner Shabudabil nadakkira NRA meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவிகாவுக்கு ஒரு வருடம் அவகாசம் கொடுப்போம், அதுவரை எந்த தடைகளையும் போடக்கூடாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தாவிகா நல்லது செய்தால் பாராட்டுவேன் என்று அமெரிக்காவில் வி த லீடர்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: அவசர கால எரிவாயு கட்டுப்பாடுகளை இந்திய மத்திய அரசு நீக்கியுள்ளது. ஹோர்மோஸ் பிரச்சினை முடிந்து எரிவாயு வரத்து சீரானதால் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 61,060 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 2,604 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மொத்த நோயாளர்களில் அதிகளவானோர் 52.50% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 32,054 பதிவாகியுள்ளது. அதேபோன்று தென் மாகாணத்தில் 9,676 நோயாளர்களும் சபரகம்போ மாகாணத்தில் 5,237 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் புர்ஜ் கலீஃபா, துபாய் மால், மெட்ரோ நிலையத்தில் உள்ள பேருந்து மற்றும் டாக்ஸி சேவை சாலையை தற்காலிகமாக மூடுவதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. 2026 இறுதி வரை துபாய் மால், மெட்ரோ நிலையத்தில் இருந்து பேருந்து மற்றும் டாக்ஸி சேவைகள் இடம்பெறாது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த நிலையத்தை பயன்படுத்தும் பேருந்து மற்றும் டாக்ஸி பயணிகள் மாற்று சேவை பாதைகள் மற்றும் தற்காலிக நிறுத்தங்களை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு RTA வெளியிடும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: தெற்கு லெபனானின் பின் ஜபெயில் மாவட்டத்தில் முழு குடியிருப்பு பகுதியையும் இஸ்ரேல் ராணுவம் இடித்து தகர்த்த சம்பவத்துக்கு அரபு நாடுகளின் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் நபீல் ஃபஹ்மி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் மீது கூட்டு தண்டனை விதிக்கும் வகையிலான இந்த நடவடிக்கை சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை வெளிப்படையாகவும் ஏற்க முடியாத வகையிலும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC உலகக்கோப்பை மகளிருக்கான T20 கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 7வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணியுடனான பல பரீட்சை நடத்தியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இங்கிலாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் அணித்தலைவி நாட் ஸ்கை பிரண்ட் 58 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ஃப்ரியா கெம்பம்ப் 44 ஓட்டங்களை பெற்றார். 151 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை பெற்று 17 பந்துகள் மீதமிருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகியாக பெத் மூனி தேர்வான தொடரின் நாயகியாகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். ஆஸ்திரேலிய மகளிரணி இந்த வெற்றியுடன் 7வது முறையாக ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியனானது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alai since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவான வானம் காணப்படும். இதேவேளையில் கரையோர பகுதிகளில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையலாம். அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சாச்சு. இந்த வாரத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் இல்லையா? டிராபிக்ல இருந்தும் சரி, ஒரு சில இடங்கள்ல வந்து பார்க்கிங் சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்காம இருக்கும் அது. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தா, நான் பர்சனலி ஃபேஸ் பண்றது ஒரு ஒரு நாளும் காலையில நம்ம கிளம்பக்கூடிய நேரத்துல இந்த லிஃப்ட் வர்றது இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஸ்கூல் பசங்களும் வந்து ஆல்மோஸ்ட் நான் கிளம்புற டைம்ல தான் கிளம்புவாங்களா, அதனால லிஃப்ட் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த நேரமும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரமும் சரி, ரெண்டும் வந்து என்னோட அப்படியே கோயின்சைட் ஆகும். என்னோட டைமிங்கும் அதுக்கு வந்து கோயின்சைட் ஆகும். அதனால எனக்கு அந்த ஒரு பெரிய ரிலீஃப், இப்போ வந்து நான் கிளம்புற நேரத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கிளம்புனாலும் கூட என்னால் டைமுக்கு வந்து சேர்ந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்காவது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு வந்து காலையில் எவ்வளோ பெரிய ஒரு டென்ஷனை தரும் இல்லையா? அது பெரிய ஒரு விஷயமா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்காம போகிறது, இல்லை வந்து பார்க்கிங் கிடைக்காம இருக்கிறது, ஸ்கூல் பஸ்ஸஸ் பின்னாடி வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள்லாம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களும் பாவம், அவங்க வேலையை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க, நம்மளும் வந்து நம்ம வேலையை பார்க்க போகிறோம். பட் மார்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டென்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால ஸ்மூதர் ஸ்டார்ட் டு ஆர் டேஸாக இருக்கும் அப்படியே நம்புறேன் நான். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மெரிசல் மார்னிங்ல மெட்ராஸ் படத்துலேருந்து சென்னை வட சென்னை, அதுக்கப்புறம் சர்பட்டா படத்துலேருந்து நீயே ஒளி அப்படிங்கிற இந்த பாட்டு, ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ரெண்டு பாட்டும் கேளுங்க. அண்ட் இப்போவே வந்து நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம யூஏயில் இருக்கிறவங்களுக்காக இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரிய வருது. லைக் இப்போ இப்போதான் வந்து இன்டோர் டெஸ்டினேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பயங்கர வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எஸ்பெஷலி சம்மர் கேம்ப்ஸ் அனுப்பக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் கேம்ப்ஸ் இருக்கு, அண்ட் தென் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஊருக்கெல்லாம் போகலை அப்படின்னா வேற எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக டைமை ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத பாருங்க, யோசிங்க. எனிவே, மெட்ராஸ்ல இருந்து சொன்ன மாதிரி சென்னை விட சென்னை, அதுக்கப்புறம் சர்பட்டால இருந்து நீயே ஒளி, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ண போறேன். கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இன்னைக்கு காலையில் ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்த்தோன்னா ஷேக் ஜாயத் ரோட்ல இருக்கிற ஒரு பில்டிங்ல ஃபயர் இன்சிடென்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ காலையில் ஒரு 8-9 மணி சுமாருக்கு அந்த பக்கம் போயிருந்தவங்க என்னடா இது இந்த பில்டிங்லேருந்து புகை வருது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, எஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்ல வந்து ஃபயர் ஆகி இருந்திருக்கு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், க்ளோஸ் டு த ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்சுன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஷேக் ஜாயத் ரோட்ல. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆகியிருக்கு. அண்ட் அது ஆன ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு காலையிலிருந்து தீ அணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அண்ட் தேங்க்ஃபுல்லி அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் இவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் அங்கே ஃபயர் கொஞ்சம் நிறையாவே ஆயிருந்தது அப்படிங்கிற அந்த காரணத்தினால ஃபயர் ஆகி இன்னும் இப்போ வரைக்கும் கூட வந்து லைட்டாக அங்கே வந்து ஸ்மோக் வந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த பக்கமாக நீங்கள் போறீங்க என்னாச்சு அப்படின்னா, அங்கே ஒரு ஃபயர் ஆகியிருந்தது. பட் தென் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எந்த காரணத்தினால அங்கே ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெரியலை. பட் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது சிக்னிஃபிகன்ட்லி அந்த பில்டிங் நல்ல டேமேஜ் ஆயிருக்கிறது மட்டும் தெரியாது. பட் எவ்ரிபடி இஸ் சேஃப்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: இதுவா நம்ம ஆபீஸ்? இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணுங்க.
3: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெயில் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
2: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளையை தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா, ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
7: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: இப்போதான் ஆன்லைன்லேயும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஷேக் ஜாயத் ரோடோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கில் தான் ஃபயர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா பயமாக இந்த சென்ஸ் என்ன என்ன இருக்குமோ, எல்லாருக்கும் ஓகே தானே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான். பட் லைக் ஆர் அத்தாரிட்டிஸ் ஹவ் அஷர்ட் அங்கே தகுந்த நேரத்துக்கு அவங்க போய் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ணதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பட் ஃபயர் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் அதனுடைய யூனோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ரிமைன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஸ்மோக் வரத்தான் செய்யும். ஸோ அந்த பக்கம் போகிறவங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம், எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருக்காங்க. மெர்சல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். 10:37 ஆயிருக்கு. வண்ண வண்ண பூக்கள் படத்துலேருந்து கண்ணம்மா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு, பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் தர பாட்டு, அதோட பிக்சரைசேஷனும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் அடுத்ததாக ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போது இங்கே சம்மருக்கு சொன்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம இன்டோரில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து மால்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஒரு மால்லையும் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு சில கிளாசிக்ஸ் எல்லாம் வந்து இட் வில் நெவர் கெட் ஓல்டு இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து இந்த வருஷமும் இந்த மெர்கேட்டோ மால் இருக்குல்ல, நம்ம ஜுமேரா ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மால், மெர்கேட்டோ மால் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் பல பேர் வந்து போகாத ஒரு மாலாக தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அந்த பக்கம் அந்த மாலில் போனோன்னா எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, கடைகள்லாம் என்ன ஏது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் அது வந்து நீங்கள் யோசிக்கிறது இட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த மெர்கேட்டோ மால் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதோடைய ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிப்பிக்கல் மாலோட ஃபீல் இல்லாமல் அழகாக இருக்கும். குட்டி கியூட் கார்னர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க போனீங்கன்னா போட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு வருஷமும் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மெர்கேட்டோ மால்ல ஒரு பெரிய ஒரு ஸ்லைடு, ஒரு சறுக்கு மரம் ஒன்று கொண்டு வருவாங்க. அது வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இந்த வருஷம் இட் இஸ் பேக் அண்ட் நவ் இட்ஸ் ஓப்பன் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்கன்னா சும்மா அவங்களை கூட்டிட்டு போடுவோம்னா நீங்க வந்து மாலுக்கு, இந்த மெர்கேட்டோ மாலுக்கு போகும்பொழுது யூ கேன் ஈவன் டேக் தெம். அண்ட் இன்னொன்று, சின்ன பசங்க தான்ட்டு கிடையாது, இட் இஸ் அலவுட் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம கூட போய் அதில் சறுக்கி விளையாடலாம் சரியா. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குழந்தைய வெளியில் கொண்டு வந்து சின்ன வயசு லைஃப்பை வந்து ரீலிவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கோ. அண்ட் பெரிய ஸ்லைட் அது, அண்ட் காலையில் 10 மணியிலிருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணியிலிருந்து 4:30 வரைக்கும், அண்ட் தென் ஈவினிங் 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் டைமிங்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்லைட் வந்து இட் இஸ் ஓப்பன். அதனால் போங்க. அண்ட் இட் இஸ் ஆப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ பெரிய ஒரு சறுக்கு மரம், அதுலேருந்து சறுக்கிட்டு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பூல் ஆஃப் குட்டி குட்டி பிளாஸ்டிக் பால்ஸ்குள்ளே நம்ம வந்து விழுவோம் சரியா. அதனால இட் இஸ் நைஸ், பார்க்கவே நல்லா இருக்கு. அதனால இதுவும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மெர்கேட்டோ மாலினுடைய இந்த பெரிய ஸ்லைட் இஸ் நவ ஓபன்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்புறம்
2: சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: திரும்ப திரும்ப இந்த மும்பையோட நியூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மிதக்கும் மும்பை அப்படின்னு சொல்லி இப்போ மும்பையில வந்து அதிபயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகி பயங்கர ஹெவி ரெயின்ஸ், அதனால இயல்பு வாழ்க்கையே வந்து பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி யாராவது இருக்காங்கன்னா ஐ ஹோப் தி ஆர் சேஃப், பார்த்துக்கோங்க, அப்பப்போ கேட்டு விசாரிச்சுக்கோங்க. பிகாஸ் சாதாரணமாக வந்து வெளியில போய் வேலையை செய்யறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற அளவுக்கு இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், யூனோ கடைகள் ஆகட்டும், ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கு. கொஞ்சம் பேட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மழை வந்து இன்னும் ஓரிரு நாட்களுக்கு தொடருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்பொழுது அதில் பல விஷயங்கள் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ்க்கான லைசன்சிங் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸ் எடுக்கிறீங்கன்னா ஆஃபீஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறது, இன்டீரியர்ஸ் பண்ணுறது, ஃபிட் அவுட்ஸ் பண்ணுறது, பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க்னு எத்தனை வேலைகள்லாம் என்னெல்லாம் தான் வந்து நம்ம தலையில் போட்டுக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறவங்க கிட்ட யூ கேன் ஆக்சுவலி செக், நீங்கள் என்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ டு சி ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனையும் அவங்க பண்ணித்தராங்க. எஸ்பெஷலி உங்கள் நீங்கள் இடத்த மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இதுதாங்க எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ், இதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன், ஏசி எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், பெயிண்டிங், இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏ டு சி பண்ணி கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து விசா அசிஸ்டன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சொன்ன மாதிரி காலி இடத்த மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாவி இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா 0427126 38 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா arul@falcontechnicalservice.com arul@falcontechnicalservice.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய குவெரிஸ் என்னவோ அனுப்பிச்சு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சரியா? வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசுத்தட்டமேட்டில் ஆல்ரெடி நீங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கேட்போம். ஹாய், வணக்கம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: முகமது எங்க இருந்து? துபாயில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க முகமது, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன விசேஷம்?
1: ஊருக்கு போயிருந்தேன்.
0: ஊருக்கு போயிருந்தீங்களா? நைஸ். எந்த ஊரு?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர். எப்படி போச்சு வெகேஷன்லாம்? எத்தனை நாள் போனீங்க?
1: ஒரு 40 days.
0: அடேங்கப்பா, எப்படி எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துட்டு போனீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும் முகமது?
1: எனக்கு தீனா படத்துல இருந்து காதல் வெப்சைட்.
0: தீனால இருந்து காதல் வெப்சைட். ஓகே, நல்ல பாட்டு பிளே பண்றேன், சரியா? டேக் கேர், பாய். யார் ஊருக்கு போறாங்க அப்படின்னாலும் சந்தோஷம்தான் நமக்கு கேட்கறதுக்கு. எனிவே, தீனால இருந்து அவர் கேட்டு பாட்டு காதல் வெப்சைட் ஒன்று பிளே பண்ணிட்டு டைம் இருந்ததுன்னா, டைம் இல்லை ஆக்சுவலியா, இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் பிளே பண்ண முடியும். ஸோ இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணி வருவாங்க, அதுக்கப்புறம் மது வருவார் மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களாம். அண்ட் நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் தென் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஷோஸ் பாட்டு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்களாம், சரியா? ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் வீக். நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் உயர்கல்வித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய உயர்கல்வித்துறை அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். உயர்கல்வித்துறை அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். 118 என்ற மேஜிக் எண்ணை அடைய ராக்கெட் வேகத்தில் தாவிக்க அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளது என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து தாவிக்கா செல்பவர்கள் பதவி சுகத்துக்காகவும் பணத்தை பாதுகாக்கவும் செல்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்தார். தங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளில் இருந்து காத்துக்கொள்ள தாவிக்காவுக்கு அடைக்கலம் போகின்றனர் என்று அக்ரி தெரிவித்துள்ளார். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியாகினர். மராட்டியத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள், குடியிருப்புகளில் மழை நீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது. அம்மாநிலத்தின் தலைநகர் மும்பையில் மன்கூட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கனமழை காரணமாக இன்று காலை இடிந்து விழுந்தது. இந்த கோர விபத்தில் குடியிருப்பில் இருந்த 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மீட்பு குழுவினர் அவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் இன்று முற்பகல் மீண்டும் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக காயமடைந்தவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்தது. அவர்களில் 3 பாதுகாப்பு அதிகாரிகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் கைதிகளுக்கிடையே வெடித்த மோதல் இன்று மீண்டும் தீவிரமடைந்ததை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. நேற்றைய மோதலில் இருவர் உயிரிழந்த நிலையில் இன்று ஏற்பட்ட தொடர் மோதல்களில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் மேலும் 3 உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் இருவர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கத்தாரில் இருந்த திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் புதிய எல்என்ஜி சரக்கை கொள்முதல் செய்துள்ளது. ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள தகவலின்படி பிரான்சிஸ் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் ஜூலை 10 மற்றும் 11 தேதிகளில் விநியோகிக்கப்படும் 1 எல்என்ஜி சரக்கை பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான பாகிஸ்தான் எல்என்ஜி நிறுவனத்துக்கு விற்பனை செய்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஃபுஜைரா மற்றும் உமல் கோயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை தற்பொழுது பதிவாகியுள்ளது. பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவராக பாபர் அசாம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய இம்மாத இறுதியில் மேற்கு இந்திய தீவுகள் நாட்டில் அந்த அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்று விளையாட உள்ளது. இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்தது. பாகிஸ்தான் அணிக்கு பாபர் அசாம் மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடர்கள் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியின் அங்கமாக நடைபெற உள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஹாய் மக்களே அப்படின்னு ஒருத்தருக்கு பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க அவங்க. ஓகே, வீகன் எப்படி போச்சு உங்களுக்குலாம்? நல்லா போச்சா? ஓகே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆர்ஜே மது வந்திருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே. ஸோ கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு, குளிக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை குற்றாலம் சிறுவாணி சாலையில் செல்லக்கூடிய மக்களுக்கு வந்து பயங்கரமாக அப்படியே இயற்கையெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக அந்த மான்சூன் வந்து காட்சி அளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் நான். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தேன். நேற்று ஒரு மொராக்கன் நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சும்மா ஒரு ஃபுட்பால் ஃபேன் அவரு, ஒரு டீ கடையில் மீட் பண்ணி அவரு நானும் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொல்லிருந்தேன், சூப்பரா இருக்கீங்க, உங்க டீம் செம்மையா இருக்கீங்க, மொராக்கோலாம் எப்படி கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு, கிடையவே கிடையாது, யூஏ மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து எனக்கு கேரளாலாம் தெரியும், கேரளா சைட்ல பயங்கர கூலா இருக்கும். ஆமா சார், இருக்கும் சார், ஆனா கேரளாலேருந்து நாங்கள் ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கோம் சென்னையில், அங்கெல்லாம் வந்து பொறிச்சிரும் சார், யூஏயே பரவாயில்ல அப்படின்னு தாராளமாக உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என் வீக்கெண்ட் அப்படி இப்படி போயிடுச்சு, ஏதோ பண்ணி ஓட்டி இன்னும் நடந்துச்சு. நேற்று சில பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுனா பார்ப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருவோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, எங்கே போனாலும் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஏஇல இப்போ மிட் டே பிரேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயலேட்டர்ஸ்க்கு 50,000 திரகம்ஸ் வரைக்கும் ஃபைன் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சஸ்பென்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லீகல் ஆக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எம்ஓஎச்ஆர்இ தரப்புலேருந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு 50,000 திரகம்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெனல்ட்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஹியூஜாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை பேரை ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த ஃபைன்ஸ் வந்து மாறும். ஸோ எனி கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது விஷயங்கள், கால் சென்டருக்கு நீங்கள் எம்ஓஎச்ஆர்இ கால் பண்ண அப்படின்னா 600-59-00-00 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஹாலண்டுக்கு வர நான், ஹாலண்ட் நேற்று வேலையை பார்த்து சமம் பண்ணி விட்டு போயிட்டாரு, ஒரு நாட்டை அழு விட்டு போயிட்டார் மனுஷன். ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் என்னலாம் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வருவோம். சரியா, ரெண்டு பாட்டு கேட்கலாம். எதிர்த்து தனியாக ஆசைப்பட்ட பாலகுமாரா அண்ட் வேலையில் படதறி 1 இருந்து
1: back to back.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: நீங்க அண்ணதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அண்ணதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அண்ணதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பிலால்
1: நடுராத்திரி
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னொரு
0: பாட்டும் நான் உங்ககிட்ட கேக்குறேன், அதை வந்து இந்த அவருக்குள்ள எப்படி நான் ப்ளே பண்ண பாக்குறேன். சரியா? வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: மார்னிங்,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சுந்தர் பேசுறேன்.
0: சுந்தர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வீக்கெண்ட்ல என்ன பண்ணீங்க?
2: வீக்கெண்ட் தூங்கிட்டேன்.

0: யாரு சாமி நீ?
1: அத சத்தியம்
0: பாக்கணும் போல இருக்கு.
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: ஏங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்டு
0: என்ன பாட்டு வேணும் சுந்தருக்கு?
1: இது சென்னையில சென்னை ஆலோசித்திரத்துல இருந்து இந்த ஊட்டி தான் நீ உள்ள அந்த சாங் போடுங்க.
0: அந்த பாட்டா? சரோஜா சாமானி காலோ.
1: சரோஜா
0: நான் போட்டு வர்றேங்க.
1: ஓகேங்க,
0: தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர், ஹாவ் அ நைஸ் டே, பை பை. ஸோ சுந்தர்காக இந்த பாட்டையும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி கால் பண்ண பிலாலுக்காக ஃபஸ்ட்டு பாட்டு போட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோங்கிறது நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஹாலண்ட், ஹாலண்டை பற்றி வந்து பேசுவோம் நம்ம பாட்டு முடிச்சுட்டு. ஓகேவா?
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

Give me two touch time, yeah!

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அப்கிரேடுக்கு ரெடியா?
5: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
6: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: Stress and tension nala தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: தமிழி ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: சரோஜா சாமான் நிக்காலோ.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Carla, appo prachana var ACO illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illana idu.
3: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukhyamana angam.
4: JM brand AC da.
5: JM brand AC da.
6: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
7: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
8: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

என்னங்க இருந்தாலும் இப்படி சம்பவம் மட்டும் போயிட்டாரு, எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று வந்து செம்ம டயர்டு எனக்கு, ஏன்னா சாட்டர்டே வந்து நைட்டு நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், சண்டே லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் இந்த ஃப்ரான்ஸ் பராகுவே மேட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பராகுவே வந்து தே ஆர் நாட் அட் ஆல் ஃபிட் டு பிளே ஃபுட்பால்னு ட்விட்டரில் பல பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் தானே, இந்த பஸ்ஸை பார்க் பண்ணி ஃபுல்லாக டிஃபென்ஸ் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் இன்டிமிடேட் பண்ணி விளையாடுறது ரொம்ப ஒரு மாதிரி அப்படி போட்டு. ஆனால் சில இடங்களில் கையை வச்சில் அடிக்கிறது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. பலர் பலர்னு அரைஞ்சு விட்றாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, இதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ பராகுவே வந்து எவென்ச்சுவலி இதே லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஃப்ரான்ஸ் 1-0, மொராக்கோ கனடா கம்ப்ளீட் டாமினன்ஸ் 3-0 மொராக்கோ. இப்போ வருவோம் இங்கிலாந்து மெக்சிகோ முடிச்சுட்டு பிரேசில் நார்வேக்கு போவோம். இங்கிலாந்து மெக்சிகோ ஒரு முரட்டு த்ரில்லர் காலை நான் பார்க்கல. இங்கிலாந்துக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. ஸோ ஜரேலுக்கு 54th மினிட்ல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டாலும் England still managed to win this match. 36-38 la 90 seconds gap la Jude Bellingham rendu brace pottaaru. Adukaprama Julian Quinones 42 la or goal, Raul Jimenez 69 la penalty. So Harry Kane 68th minute la or penalty. So 3-2 abdingra goal kanagala இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணாங்க. பட் பொசஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோ 23 ஷாட்டு, 5 ஷாட் ஆன் டார்கெட். இங்கிலாந்து 6 ஷாட்டு, 5 ஆன் டார்கெட். பொசஷன் 66% மெக்சிகோ, 34% தான் இங்கிலாந்து. பாசஸ் 465 பாஸ் மெக்சிகோ, 262 தான் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டோட ஸ்டாட்ஸ் ஒரு விக்டரியை நோக்கி இல்லை அப்படின்னாலும் பட் தே வந்த மேட்ச் அதுதான் முக்கியம். இப்போ பிரேசில் நார்வேக் வந்தோம்னு வச்சுங்களேன், இங்கே தான் சர்ப்ரைஸு. என்ன நடந்துச்சு நேற்று? எர்லிங் ஹாலண்ட் நெய்மார் வந்து 90+10 ஒரு பெனல்ட்டி அடித்தாலும் எர்லிங் ஹாலண்ட் 79-90 அடித்து மேட்சை முடிச்சு விட்டாருங்க. ரெண்டு கோலுமே முரட்டு கோலுங்க. பாப்பா அவங்க வேற அந்த வைக்கிங் கிளப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா, ஹூ ஹூ ஹூன்னு சொல்லி குவார்டர் ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ நார்வே ஹேஸ் அ பிளேஸ் இந்த குவார்டர் ஃபைனல். ஸோ இப்போதைக்கு ரவுண்ட் ஆஃப் 16 இன்னும் சில பல மேட்சஸ் பாக்கி இருக்கு. குவார்டர் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் நார்வே வர்சஸ் இங்கிலாந்து சண்டே 12 July அதிகாலை 1 மணிக்கு, ஸோ சாட்டர்டே நைட்டு தான். அண்ட் ஃப்ரைடே நைட்டு 12 மணிக்கு, ஃப்ரைடே காலையில் 12 மணிக்கு ஃப்ரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ குவார்டர் ஃபைனல். இன்றைக்கி யார் இருக்கு மேட்ச் இருக்குன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். மொரட்டு மேட்ச் போர்ச்சுகல் ஸ்பெயின் 11 PM, நாளை காலை 4 மணிக்கு யூஎஸ்ஏ பெல்ஜியம். தொடர்ந்து பேசுவோம் 12 மணிக்கு மேலே. 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தாவைக்கா தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் சமூக வலைதளத்தில் அவர் விட்டுள்ள பதிவில், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாததால் ஏற்பட்ட மன உளைச்சலில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து தமது வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அவ்விவசாயி எதிர்பார்த்திருந்தார் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்திருந்த உயிரிழந்த விவசாயி மட்டுமன்றி லட்சக்கணக்கான விவசாயிகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்றும் அன்புமணி தெரிவித்தார். ஹாப்பி ராஜ் திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமாருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த திரைப்படத்தில் தமது பாடல் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டமைக்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். தனது அனுமதியின்றி பாடலை உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக இளையராஜா மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 27 தேதி வெளியான திரைப்படத்தில் அப்பாடலை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்தோனேஷியா உள்ளிட்ட 3 நாடுகளுக்கான பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கினார். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 11 தேதி வரை பயணம் மேற்கொள்கின்றார். இதற்காக புதுடெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் வரும் 8 தேதி அங்கிருந்து ஆஸ்திரேலியா செல்கின்றார். அங்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனேஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அதன் பின்னர் 9 தேதி மெல்பர்ன் நகரில் உள்ள மாவல் ஸ்டேடியத்தில் இந்தியர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து செல்கின்றார். நியூசிலாந்து பயணத்தின் போது பொருளாதாரம், வர்த்தகம், வணிகம் சார்ந்த உறவுகளை எவ்வாறு மேலும் வலுப்படுத்துவது என்பது குறித்து பிரதமர் லக்சனுடன் கலந்துரையாடுவேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 உயர்ந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் கைதிகளுக்கிடையே வெடித்த மோதல் இன்று காலை பெரும் வன்முறையாக உருவெடுத்ததில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்று நள்ளிரவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த சூழல் இன்று காலை மீண்டும் சீர்குறைந்து கைதிகளின் திட்டமிட்ட தாக்குதலால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த வன்முறை சம்பவங்களில் 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பலரது உடல்களில் துப்பாக்கி காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமீரகத்தில் வசிக்கும் இந்திய நாட்டவர்கள் பாஸ்போர்ட், ஆவண அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான நேர்முக சந்திப்பு முன்பதிவுகளுக்காக புதிய ஆன்லைன் தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகமும் தங்களது அலுவலகங்களில் தற்காலிக நிர்வாக மாற்றங்களை அமல்படுத்தியுள்ளன. book.passportindia.uae.com என்ற இணையதளத்தில் நேர்முக சந்திப்புகளுக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இந்திய தூதரகம் மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் என்பன அறிவித்துள்ளன. மேலும் காலை 9 முதல் மதியம் 1 வரை மட்டுமே முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: யுக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா மேற்கொண்ட 2 இரவு தாக்குதலில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகர ராணுவ நிர்வாக தலைவர் தீபூர் டாக்கென்சோ வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 46 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் கீவ் புறநகர் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் மேலும் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அவசர கால மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலால் நகரின் 2 மாவட்டங்களில் உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவி வருகிறது. இன்று உலக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு
1: இன்று தங்கத்தின் விலை. கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: எஸ், ஸோ 24 கேரட்லேருந்து நான் ஆரம்பிச்சு கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் எயின் கோல்டு வாலெட் வழங்கக்கூடிய ஒரு காண்டெஸ்ட்டும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவுபடுத்திடுறேன். ஸோ இன்றைக்கான கோல்ட் ரேட் 24 கேரட் தங்கம் 501 திரஹம்ஸ் ஆகும், 22 கேரட் தங்கம் 464 திரஹம்ஸ் ஆகும், 21 கேரட் தங்கம் 445 அண்ட் 18 கேரட் தங்கம் 381.25 திரஹம்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: Exactly adhe dhaan neenga panna poringa. Ain Gold Wallet app download pannunga. Play Store and App Store rendukkiyume available ah irukkudiya indha wallet app download panninga appadina neenga first registration mudikano. Registration mudichittu KYC mudichitinga appadina neenga adha screenshot eduthu simple procedure dhaan idha mudicha ungalku gold coin kedaikudha. Adhanaala miss pannadhinga. 0502528940 ku WhatsApp பண்ணி விட்டுருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது 2026 முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட பல்வேறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பிசினஸஸ் அவங்க ஹையரிங் ப்ராசஸ் அதிகப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைனா ஹையர் பண்றத ஜாஸ்திப்படுத்துவாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ என்னதான் AI கிளவுட் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தா கூட ஹைரிங் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ யூஏல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லி விட்டுருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இதுக்கு மேல என்ன
1: ரொம்ப அழகான gift தான்
3: இது. உனக்கும் கூட. உங்க vacation shopping-க்கு Bima Jewelers. Bima, where with pride.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே? சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: வெல்கம் பேக் இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இன் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த கான்டெஸ்ட் குறுகிய காலத்துக்கு மட்டுமே, இந்த நிகழ்ச்சியோட கூட இந்த கான்டெஸ்ட் முடிச்சு போகலாம். அதனால உடனே உங்க போனை எடுத்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் போன் எடுத்து, ஆளாளுக்கு ஒரு அக்கௌண்ட் கடகடன் கிரியேட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கேஒய்சி முடிங்க, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, எடுத்து 0502528940 நம்ம ஃப்ரீக்வன்சி தான், சரியா? அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்க பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போடுங்க. ஏஐஎன்இன் கோல்ட் வாலெட் இந்த ஆப்புடைய பேர், சரியா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, நேற்று T20 வேர்ல்டு கப் உடைய ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு, பெண்கள் வேர்ல்டு கப். அதில் ஆஸ்திரேலியா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரெண்டு பேரும் அன்பீட்டனாக இருந்தாங்க இந்த வேர்ல்டு கப்பில். அன்டவுட்டட்லி விமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு ஆஸ்திரேலியா, நம்பர் டூ இந்த வேர்ல்டு இங்கிலாந்து. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்தியான்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. பட் இந்தியா குரூப் ஸ்டேஜில் தே லாஸ்ட் 2 மேட்சஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கம்ஃபர்டபுள் வின், 20 ஓவருக்கு 150 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க இங்கிலாந்து. 17.1 ஓவரில் ஆஸ்திரேலியா ரேப்பப் பண்ணி இங்கிலாந்து அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதான் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் உடைய சம்மரி. அதே மாதிரி நம்ம இந்தியன் மென்ஸ் டீமில் ரவி விஷ்ணாயோட ஓவரை ஸ்ரேயா சேயர் டைரக்டாக பேர சொல்லாமல் சொன்னதுக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ட்விட்டரில் வந்த வண்ணம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்தியா லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து மென்ஸ் T20, அது ஒரு நார்மல் டூராக இருந்தாலும் தோல்வி தோல்வி தானே. இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா ஏ, செகண்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட்டு, அதில் இந்தியா ஏ வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 231 ரன்ஸ் டே 3, இந்த மேட்ச் டிராவாயிரும். அதுக்கப்புறம் டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க, படுதோல்வி. ஓகே, ஸோ இது வந்து மேஜர் லீக் கிரிக்கெட், அமெரிக்காவில் இப்போ ஃபுட்பால் மட்டும் இல்லைடா, கிரிக்கெட்டும் நடக்குதுடா அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஃபிஃபா வேர்ல்டு கப் பக்கம் லைட்டாக வந்து எட்டி பார்த்தோம்னா, இன்றைக்கி நைட்டே ஒரு மொரட்ட மேட்ச் இருக்குது போர்ச்சுகல் ஸ்பெயின், நாளைக்கு நைட்டு சூப்பர் மேட்ச் இருக்குது அர்ஜென்டினா ஈஜிப்து, நாளைக்கு காலையில் யூஎஸ்ஏ பெல்ஜியம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைடே ஃப்ரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ, தேர்ஸ்டே நைட், விச் இஸ் தேர்ஸ்டே மிட் நைட் நமக்கு வரும். ஸோ தொடர்ந்து பேசலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு டிராஃபிக் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன். அது வரை ஸ்டே டியூன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு, brought to you by Lulu in minutes, shop on the Lulu app and get

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: இன்னும்
1: ரொம்ப அழகான gift தான் இது.
3: உனக்கும் கூட
4: உங்க vacation shopping-க்கு பீமா ஜுவல்லர்ஸ், பீமா வேவெத் ட்ரை.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
1: வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு 10 மினிட்கே பாத் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கோல்டன் டிராபிக் அப்டேட் கொடுத்துறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
0: 501 dirhams 24 carat தங்கம், 22 carat 464, 21 carat 445, 18 carat 381.25.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
3: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
0: ஓகே, நம்ம வந்து இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இந்த விம்பிள்டன் ஸ்போர்ட் பத்தி பேசுவோம்.
1: டிராபிக் அப்டேட்
3: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Okay, so பெருசா ஐ ரொம்ப பெருசா இல்ல, மலையா ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் இருக்கு, ஈத்ரி 11ல ஒரு கிராஷ் போட்டு இருக்கு, அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மத்தபடி நீங்க யூனிவர்சிட்டி சிட்டி சைடுல இருந்து அப்படியே டுவர்ட்ஸ் ஈத்ரி 11 போயிட்டு இருக்கீங்க மலையா ஸ்ட்ரீட்ல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மத்தபடி துபாய்க்குள்ள இங்க டிராபிக் இல்ல, ஃபுல் ஃப்ரீயா தான் இருக்குது. இட்ஸ் ஆம் சுகிங் பெருசா இல்லை, சொல்லிக்கிற அளவு இல்லை, அப்படியே சலுசல்னு மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நத்திங் டு வரி. இன்சைட் துபாய் ஷார்ஜா குள்ள மட்டும் மலையா ஸ்ட்ரீட்டு ஈலவனி த்ரீ இல்லாமல் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு, மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. குட் கோ.
1: டிராஃபிக் அப்டேட்
3: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, ஆக்சுவலாக கேபிட்டல் சிட்டி டேவா இன்னைக்கு. ஸோ அஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் இருக்கு கசகஸ்தானில். அஸ்தானா அப்படின்னா அவங்க ஊர் லாங்குவேஜில் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேபிட்டலுக்கு பேர் கேபிட்டல் அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்க. அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு டூர் கைடு எனக்கு வந்து சொல்லியிருந்தாரு, அந்த ஊருக்கு ஒருவேளை நீங்கள் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப மாடர்ன் ஆர்கிடெக்சரில் நல்லாயிருக்கும். அப்படியே இயற்கை எழில் கொண்டு பனிப்பொழிவுகளோட நீங்கள் பயங்கரமான மலைகள்லாம் பார்க்கணுன்னா அல்மாட்டிக்கு போயிருங்க. கசகஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு, அன்பிலியபிளி பியூட்டிஃபுல். அதாவது யூரோப்லாம் வந்து என்ன, யூரோப் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு, பட் ஏஷியாவில் இப்படி ஒரு கண்ட்ரியா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இந்தியன்ஸுக்கு வீசாவே கிடையாதுங்க. நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே போதும், அவங்க ஸ்டாம்ப் அடிச்சு உங்களை உள்ள விட்டுருவாங்க. அவ்வளோ சூப்பரான கண்ட்ரி. வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கோ டு கசகஸ்தான், மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் டிக்கெட் காஸ்ட்டில் 1% நான் ரீஃபண்ட் பண்ணுறேன், சரியா? ஏதோ என்னால் முடியுது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அதுக்காக நீங்கள் 10,000 கொடுத்து பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு 1% கேட்காதீங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இந்த அஞ்சாதே ஜீவா பாட்டு வருது, இது 89.4 தமிழ் FM. இந்த நம்பர் ரேடி நம்ம மியூசிக்.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukasin Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: எனக்கு
2: UAE, a part of Elite Group Holdings. Use and see supply.
3: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: தமிழ் FM-ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
6: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

ஷைன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் அந்த கான்டெஸ்ட் ரன் ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. எடுத்துட்டு 0502528940 இதான் வந்து தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நீங்க கோல்டு காயின் வின் பண்ணலாம், அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் டே. இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்கும். என்னதான் இதை வந்து ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிலாம் வந்து டேர்ம் பண்ணாலும் இந்த ஃப்ரைட் சிக்கனோட டேஸ்டே தனி தான் அப்படின்னு உலகத்தில் சொல்லாத ஆட்களே கிடையாது. குறிப்பாக இந்த ஃப்ரைட் சிக்கன் இங்கேருந்து வந்துச்சு, எங்கே உருவாச்சு, அதுக்கப்புறமா எப்படி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ஃப்ரைட் சிக்கனை கண்டுபிடிச்சது கேஎஃப்சி தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸ் 1952 மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இன்றைக்கி வந்து திகழ்ந்துருக்கு அப்படின்னா, முத முதல்ல இந்த ரெசிபியை அவங்க தான் வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அமெரிக்காவில் தான் மேக்ஸிமம் மக்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு ரசிக்கிறாங்களாமா. அதுக்கப்புறமா தான் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள். அதாவது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதை தாண்டி அமெரிக்காவில் ஒருத்தர் இன்றைக்குமே வந்து அதே டைமில் இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5000 BC முத முதல்ல இந்த சிக்கன் மாதிரியான வகையிறாவெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம அழகு முடிவு பண்ணியிருக்காங்க. 18th century அமெரிக்கன் சதர்னர்ஸ் கிட்ட இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து கொஞ்சம் அப்படி பாப்புலர் ஆகிற மாதிரி வந்திருக்கு. 1747 ஃபஸ்ட்டு இதுக்கான ரெசிபி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பட் இதை பாப்புலரைஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பித்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கி விட்டது கேஎஃப்சி அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃப்ரைட் சிக்கன் டேவை முன்னிட்டு நீங்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுங்க, அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும். ஸோ 16% ஆஃப் த அமெரிக்கன் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரைட் சிக்கனை கல்யாணம் கூட பண்ணிப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். 2% தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 50% ஐ லவ் இட்னு சொல்லியிருக்காங்க. 16% வந்து நான் கல்யாணம் கூட பண்ணிப்பேன், என் உயிரே அதுதான், ஃப்ரைட் சிக்கன் தான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு ஆஃபன் டூ யூ ஈட் ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு கேட்டதுக்கு எவ்ரிடேன்னு சொல்கிறதுக்கு ஒரு 6% மக்கள் இருக்காங்கன்னா பார்த்துங்க. ஒன்ஸ் எ வீக்னு சொல்கிறதுக்கு 21%, ஒன்ஸ் எ மந்த் 12% தான். ஸோ அந்த அளவுக்கு உலகத்தில் அதிகமாக சாப்பிடப்பட்டு வரும் ஒரு உணவு எப்படின்னா அது இந்த ஃப்ரைட் சிக்கன் தான். ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது. என்னென்ன படங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு தெரியலேருந்து ஜித்து ஜிலாடி போட்டு விட்றேன், அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டும் போட்டு விட்றேன். சரியா? ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். இது 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். என்ன இருந்ததுனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மதியம் ஒரு மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டும் முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் என்று அக்கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கர்நாடகாவின் முயற்சியை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் குரல் கொடுக்கும் போராடும் என காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் வரலாற்றை திரித்தால் கடும் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உட்பட தமிழகத்தின் குன்றுகள் தோறும் குமரனின் கோட்டங்கள் நிறைந்துள்ளன. முதுபெரும் தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தொடங்கி திருமுருகாற்றுப்படை வரை சங்கத்தமிழ் இலக்கியங்கள் பலவும் சேயோன் நெடுவேள் என்று பற்பல பெயர்களால் முருகனை போற்றி புகழ்கின்றன. தமிழ்தான் முருகன், முருகன்தான் தமிழ், இரண்டையும் பிரிக்க முடியாது என்று சீமான் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் காலியாக உள்ள பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 30 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 13 இந்நிலையில் ஜன் சுராஜ் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பிறகு அக்கட்சியின் மாநில தலைவர் மனோஜ் பாரதி பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் வேட்பாளராக பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 11th தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 10th வரை இந்த விபத்து தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் அரசாங்க வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்படும் நோயாளர்களில் கணிசமான சதவீதமானோர் திடீர் விபத்துக்கள் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கீழே விழுதல், வீதி விபத்துக்கள், வேலை தளங்களில் ஏற்படும் விபத்துக்கள், நீரில் மூழ்கி ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் வீடுகளில் ஏற்படும் விபத்துக்கள் ஆகியவை அவற்றுள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. சுகாதார சேவைக்கும் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கும் விபத்துக்களால் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். துபாய் புர்ஜ் கலிஃபா துபாய் மால் மெட்ரோ நிலையத்தில் உள்ள பேருந்து மற்றும் டாக்ஸி சேவை சாலையை தற்காலிகமாக மூடுவதாக துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இவ்வருட இறுதி வரை துபாய் மால் மெட்ரோ நிலையத்தில் இருந்த பேருந்து மற்றும் டாக்ஸி சேவைகள் இடம்பெறாது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த நிலையத்தை பயன்படுத்தும் பேருந்து மற்றும் டாக்ஸி பயணிகள் மாற்று சேவை பாதைகள் மற்றும் தற்காலிக நிறுத்தங்களை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு ஆர்டிஏ வெளியிடும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எல் நினோ காலநிலை ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் வெப்பமான காலநிலை ஏற்படுவதற்கு எல் நினோ காலநிலை நிகழ்வு காரணமாக அமைகின்றது. எல் நினோ காலநிலை நிகழ்வுகள் பலவீனமானது, மிதமானது, தீவிரமானது மற்றும் மிக தீவிரமானது என 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இம்முறை எல் நினோ நிகழ்வு 3rd உச்சக்கட்ட நிலையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பமான இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல் நினோ என்ற இயற்கை காலநிலை மாற்றமாக கருதப்படுகின்றது. இது பொதுவாக 2-7 ஒருமுறை ஏற்படுவதுடன் 9 முதல் 1 வரை நீடிக்கக்கூடியது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் பிரிவு 4th சுற்றுக்கு அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா முன்னேறியுள்ளார். நயோமி ஒசாகாவை தோற்கடித்த ரெய்னா சபலங்காவும் 4th சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவாக் ஜோகோவிச் மற்றும் யன்னிக் சின்ன உள்ளிட்டோர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகோ காவ், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஃபெலிக்ஸ் ஓக அலிசியாமே ஆகியோரும் 4th சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பார்பராவை வீழ்த்திய கரோலினா முச்சோவாவும் நான்காவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நான்காவது சுற்றில் இன்று நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜாஸ்மின் பாவோலினி மற்றும் அலெக்சாண்டர் எய்லா ஆகியோர் மோதுகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் போட்டியில் கிரிகர் டிமித்ரோ மற்றும் ஆதர் ஃபெரி ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: Hey Anthony Therike, Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on pannu paata shi kepom. 89.4
5: Lavo tindikalle chinnaala patti pakkam jolle நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா

0: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: கோல்டு வந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகி $4,150 கிட்ட ஒரு அவுன்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கேரட் தங்கம் 501 திரஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 464 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 445 அண்ட் 18 கேரட் தங்கம் 381.25.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: பல பேருக்கு வந்து டெய்லி டிராவலையே மாத்திருக்கு எத்திஹாட் ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ஒருத்தர் என்ன
1: சொல்லியிருக்காருன்னா, UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இன்னும் பல ஸ்டேஷன்ஸ் வர வர இது இன்னும் ரெவல்யூஷனைஸ் ஆகும். எத்தியாட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஃபுஜேரிலேருந்து கல்பாலேருந்து அபுதாபிக்கு டெய்லி போயிட்டு இருந்தாரோ ஒருத்தர். அவர்லாம் இப்போ எத்தியாட்ரியில் வந்ததுக்கப்புறமா ஓட்டுற டென்ஷனும் கிடையாது, ஈஸியாகவும் போயிட்டு வரலாம், டைமும் பாதிக்கு பாதி கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தியாட்ரியில் பொறுத்த வரைக்கும் September 30th அல்தைத் ஸ்டேஷனும் துபாய் ஸ்டேஷனும் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ 2027 மார்ச்சில் ஷார்ஜா ஸ்டேஷன், அதாவது யூனிவர்சிட்டி சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 11 cities அக்ராஸ் 7 Emirates இது வந்து கனெக்ட் பண்ணும். கூடிய சீக்கிரம் இது வந்து சவுதி பார்டர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்சிலா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக போகும். ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ், அங்கே ஒரு மெட்ரோ வேறு இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டரிலேருந்து மெட்ரோக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய துபாய் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அப்படியே மெட்ரோக்கு மாறிக்கலாம். 2030 கிட்டத்தட்ட 36.5 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும் எத்தியாட்ரில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
8: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99
9: சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை
10: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
11: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

ஓகே, சோ டிராஃபிக்ங்கன்னு சொல்லிறேன். டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட். Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். அல்ல இது ரோட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வாசிட் ஸ்கொயர் நோக்கி போகும்போது 11-12 சார்ஜா போகும்போது அபுஷாகரால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி கரெக்டா சார்ஜர் இங்க ரோடுக்கு பக்கத்துலயா SD64 சார்ஜர் இங்க ரோடு ஜாயின் ஆகிற இடத்துல நீங்க சார்ஜர் இங்க ரோட பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிராஷ் போட இருக்கு. அந்த ரவுண்ட் அபவுட்ல சர்வீஸ் ரோடு எடுத்து அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிராஷ் போட இருக்கு. மலையா ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. ஸோ இதான் வழக்கமா இருக்கக்கூடிய இடங்கள் தான். மதுபடி துபாய்க்குள்ள இங்க பெருசா டிராஃபிக் இல்ல. வர்சான் 2 பக்கத்துல E44 ஒரு கிராஷ் போட்ட இருக்கு சஃபாரி பார்க் பக்கத்துல, அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. சரியா பாத்துக்கோங்க. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. இன்னைக்கு வந்து போர்ச்சுகலுக்கும் எஸ்பானியாவுக்கும் மேட்ச் இருக்கு. ஸோ கிறிஸ்டியானோ இன்னைக்கு ஒருவேளை போர்ச்சுகல் தோத்துட்டாங்க அப்படின்னா அவர் ஆடக்கூடிய கடைசி வேர்ல்டு கப் மேட்சாகவும் இருக்கலாம். ஸோ அவரே சொல்லிட்டாரு நான் இந்த வேர்ல்டு கப் ஆட போகிறது கிடையாது அப்படின்னு. அதேமாதிரி நெய்மார் ஜூனியரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண காரணத்தினால இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா நிறையா மேஜர் பிளேயர்ஸ் பிக் பிளேயர்ஸ் எல்லாரும் இனிமேல் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதான் அடுத்த ஜென்ரேஷன் எவால்வ் ஆகி வந்தாலும் இவங்க எல்லாரையும் நம்ம மிஸ் பண்ணுறத தடுக்க முடியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து நைட் 11 PM போர்ச்சுகல் வெர்சஸ் ஸ்பெயின் பயங்கரமாக இருக்குது போது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். டாலாஸ் டெக்ஸாஸில் இது நடக்கிறதுக்கு. பட் இங்கே எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஃப்ரீயாக ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்கன்னா சொல்லுங்க, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுறேன், எல்லோரும் சேர்ந்து போவோம் என்ன சொல்கிறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
2: இது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ஒரு 12 கலரை மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
1: ராசா நீ ஒண்ணும் பண்ணவேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
5: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்க ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
7: Terms and conditions apply. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
5: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: அப்கிரேடுக்கு ரெடியா?
3: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
2: உங்க Dream SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027 VAT on Jetto or 0% interest. 1 million kilometer க்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 dirhams கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
1: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T&Cs apply.

0: பாட்டு கொடுத்துட்டு நான் இங்க கிளம்புறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு அமீரகத்துக்கு வெளியிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்வேல இருந்தெல்லாம் கூப்பிடுங்க, ஹாலண்ட் மேட்ச் பார்த்து கூப்பிடுங்க அப்படின்னா +9 1 4 3 5 9 5 2 5 அப்படிங்கிற நம்பருக்கு இங்க கால் பண்ணலாம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு அழகான திங்கக்கிழமையில யார் பாட்டு கேட்கறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், பேசுறீங்க கொஞ்சம் சத்தமா. இன்னும் கொஞ்சம் சத்தமா.
1: என்னதான்
0: புரியல, பகல்ல வச்சா தான் என்னவான்ற மாதிரி இருக்கு. பாத்தங்க, ஐயோ பயங்கரமா இருந்தது, முடியவே இல்ல. இன்னைக்கு நைட் என்ன நடக்க போதோ? என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் சாம்?
2: தொடர்ந்து Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்தை அன்புமணி ராமதாஸ் இன்று சந்தித்து பேசினார். மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நீர் திட்டங்கள் குறித்த மனு ஒன்றையும் அன்புமணி அளித்தார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் விழிப்புணர்வு பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கியுள்ளார். இதன் ஒரு கட்டமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்தித்ததை ஆக்கப்பூர்வ அரசியலாக பாருங்கள் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மராட்டியத்தில் தொடரும் கனமழை காரணமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகின்றது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழையால் சாலைகள், குடியிருப்புகளில் மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக இன்று நடைபெறவிருந்த மராட்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடர்ந்தும் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ராகுல் நர்வீகர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களில் 25 ஆக உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இதனிடையே சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சிறைச்சாலை வளாகத்துக்குள் நுழைந்து மோதல் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் ஷேக் ஜாயத் சாலையில் உள்ள ஒரு ஓர் உணவகத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தால் கரும்புகை வானத்தை நோக்கி அடர்த்தியாக பரவிய நிலையில் முதல் இன்டர்சேஞ்ச் அருகே உள்ள சம்பவ இடத்திற்கு அவசர கால மீட்பு படையினர் விரைந்து சென்றனர். துபாய் சிவில் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட தகவலின்படி இன்று காலை 7:42 அளவில் தீ விபத்து குறித்த அவசர கால செயற்பாட்டு மையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அல் ஹிதி ஆதத் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் முதல் பதிலளிப்பு குழுவாக உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
1: உலகச் செய்திகள்.
2: பிலிப்பைன்ஸ் துணை ஜனாதிபதி சாரா டுட்டர்டே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் விசாரணை அந்நாட்டு செனட் சபையில் தொடங்கியுள்ளது. பதவியில் இருக்கும் துணை அதிபர் ஒருவருக்கு எதிராக செனட் சபையில் பதவி நீக்க விசாரணை நடைபெறுவது பிலிப்பைன்ஸ் வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். விசாரணையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் செனட் வளாகத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஹராரியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் கடத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்னர் வரை 29.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 118 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ரிச்சர்ட் நுவாரா 17 ஓட்டங்களுடனும் நியூமன் ஆல் நைமுரி 27 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: 89.4 89.4
1: Star of the Month.
4: Star of the Month.
2: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இல்லையா, புதிய வாரம் தொடங்கி இருக்கு. திங்கட்கிழமை நாள்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. நான் மட்டும் பேச போறது இல்ல, நம்ம கலையகத்துக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்த முனைவர் கலைமாமணி திருக்கு ஞான சம்பந்தம் ஐயா அவர்களோட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரையாடலை நடத்த கிடைச்சது. எனவே அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை இன்றைக்கு நிகழ்ச்சி கேட்கிறவங்களுக்காக ஒலிபரப்பலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எனவே அவருடனான உரையாடல் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு வரப்போகுது.
1: வணக்கம்ங்க, நான் பேராசிரியர் ஞான சம்பந்தன். அமீரகத்தில் 89.4 தமிழ் பண்பலையில் பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த அத்தனை பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தை சொல்லி, மிக அழகான நல்ல தமிழில் என்னை வரவேற்று இளகரம் சிறப்பு நிகழ்ச்சிகளை பேச வைத்தமைக்காக கிருஷ்ணை உங்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டுகளை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க வாயில இருந்து இந்த வார்த்தைகளை கேட்க கிடைச்சது வந்து நான் செஞ்ச பெரும் பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த தமிழ் சமூகம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து நாம பேசலாம். இணைந்திருங்க, இது இளகரம் 89.4 தமிழ் பண்பலையும் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அடுத்த ரெண்டு பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்,
2: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. July 19 தேராவுல அவங்க 4th பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: से कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. 89.4.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: இதுக்கு மேல
6: ரொம்ப அழகான gift தான்
5: இது. உனக்கும் கூட. உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, wear with pride.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மறுபடியும் வந்துட்டேன். நாம பேராசிரியர் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் ஐயா அவர்களோட இன்னைக்கு நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொழிய நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை அவருடைய எல்லா செயல்களையும் நாம பார்க்க முடியுது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்லயும் நம்ம எல்லாருக்குமே முன்னோடியா அவர் நின்று செயல்பட்டிருக்காரு. ஐயா சொல்லுங்க, இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னு?
1: நிச்சயமாங்க, நீங்க கேட்ட மாதிரி ஆரம்ப புள்ளி என்னுடைய தந்தையார் சொன்னா, அடுத்து என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய தாயார், என்னுடைய குடும்பம் எல்லாமே. அது போக எனக்கு கிடைத்த நட்பு எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் சந்திக்கணும்னு விரும்புவோமோ, இப்ப உதாரணமா எழுத்தாளர் சுஜாதா எனக்கு ரொம்ப ஆதர்ச எழுத்தாளர். அவரு ஆச்சரியம், அவரோடு 7 ஆண்டு காலம் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய புத்தகத்துக்கு வெளியீட்டுக்கு நான் பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டு கமல் அவர்கள் தலம் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தபடியாக 3வது முறை படம் பார்த்துட்டு நான் வர்றப்ப எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். வெளியே வரப்ப என்ன நினைச்சுன்னா, இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிற காலத்துல நம்ம வாழ்றோம் நினைச்சேன். பிறகு அவரோடய நடிக்கிற வாய்ப்பும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட தொலைபேசியில் தொடர்ந்து பேசுற
0: ஒரு
1: எனக்கு கிடைச்சது. இந்த கமல் அவர்களுடைய நட்பு, சுஜாதா அவர்களுடைய எழுத்து, இதெல்லாம் என்ன என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. என்ன வந்து திரை உலகத்துக்கு கொண்டு வந்தது கமலஹாசன் அவர்கள் தான். அந்த அவருடைய
0: விருமாண்டி
1: படத்துல அந்த மோதிர கையில கொட்டுப்பட்ட மாதிரி நான் நடிக்க போகல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு என்னுடைய மதுரை தமிழ் ஒரு மேடையில பாத்துட்டு, நான் எடுக்கிற படத்துக்கு நீங்க, நான் திரைக்கிற வசனம் எழுதுறேன், நீங்க கூட உட்காருங்க அப்படின்னாரு. அப்படி நான் கூட உட்கார்ந்து நாங்க பேசி, அப்பதான் திடீர்னு என்னை பார்த்து நீங்க இதில் நடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு உடம்புலாம் ரொம்ப ஆடிட்டு, ஏன்னா அது வந்து மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு படம். நான் பாட்டுக்கு நீ ரெண்டு மாட்டை பிடிக்கினா நம்ம கதி என்னங்கிறது அப்படின்னு நான் பயந்தேன். அப்புறம் என்ன கவலைப்படாங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன்,
0: நீங்க மைக்க பிடிங்க.
1: பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது
0: வந்துகிட்டேன்.
1: அப்ப என்ன சினிமாக்குள்ள அவர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் 50 படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறேன். அது அவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
0: கண்டிப்பா.
1: அதே போல ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, நீங்க ஏன் இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கல, கொரோனாவுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்கிறாரு. இப்ப என்னுடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எக்ஸ் தளம் எல்லாத்துலயும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த இதுவும் கமல் அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க.
0: கண்டிப்பா, வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சிறந்த வழிகாட்டியாக கூட நமக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்ச பெரும் தவமா இல்ல வரமா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த இப்ப நம்ம சொல்லி காட்டக்கூடிய அளவு ஒரு நன்மையை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பு சார். கழிந்த சமீபத்துல நீங்க இசைஞானி இளையராஜா அவர்களை கூட சந்திச்சிருந்தீங்க.
1: அவரு நான் தமிழ், என்னுடைய கல்லூரி, நான் படிச்ச தியாகராச கல்லூரிலயே நான் வந்து படிச்சு வேலை பார்த்து ஓய்வு பண்றப்ப, ஒரு அமெரிக்க தொழிலதிபர் பால் சி பாண்டியர், நல்ல தமிழ் ஆர்வலர், அவரோட சேர்ந்து ஒரு எம்ஓயு, அதாவது ஒரு இதுல இது பண்ணி தமிழ் இசை ஆய்வு மையத்தை உருவாக்கணும். அப்படியா உருவாக்கின போது அதை வந்து திறந்து வச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு தொடர்பு உண்டு. மதுரைக்கு வந்தா என்ன அழைப்பாங்க, திருவண்ணாமலை போனா அவங்கள நான் பார்த்து வர்றேன். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு கண்ணதாசன் பற்றி அவர் எழுதின புத்தகத்தை, கண்ணதாசனுடைய பையன் காந்தி கண்ணதாசன் என்னை கூப்பிட்டு அவர் கையில வெளியிட சொல்லி நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வாய்ப்பு இந்த தடவை நடந்தது.
0: பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி சார். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்க, இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லி ஆகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 0566-81234.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
5: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சேவ் பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
12: Thanga, thanga, thanga, thanga, thanga, thanga, thanga.

கோடி பிரகாஷா விலக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவேன் இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: இப்போ கடைசியா ஒலிபரப்பான பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க, விஸ்வரூபம் படத்துல இருந்து உன்னை காணாது. இந்த பாட்டுல நிறைய புரியாத வரிகள்லாம் வரும் இல்லையா, இந்த வரிகள் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறது இல்ல, அதோட ரொம்ப தொடர்பு பட்ட ஒருத்தர் தான் அது என்னன்னு விவரிக்க போறாரு, கேட்கலாமா?
1: கமல் அவர்களை நான் இப்ப சந்திச்ச விஷயத்த கூட சொல்லிட்டு இருந்தேன், திருமாண்டி படத்துக்காக தான் போகணும். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா படங்கள் எல்லா இதுகளுக்கும் அவங்களுக்கு அந்த டிஸ்கஷன் படம் கூட இருப்பேன், கலந்துரையாடல. அப்ப இந்த விஸ்வரூபம் படத்தப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், அர்ஜுனனுடைய அந்த இது, அதாவது 12 ஆண்டு காண்டில் காட்டுல இருந்து 1 ஆண்டு மறைஞ்சிருக்கப்ப அவர் வந்து தன்னை வந்து ஒரு வடிவம் மாத்திக்கிறாரு, திருநங்கையாக அவர் மாத்திக்கிறாரு. மாத்திக்கிட்டு அது ஒரு சாபம் கொடுக்கப்பட்டு வரமா மாத்தினது அது. அப்ப அவர் வந்து அவர் இருக்கிற நாட்டை கண்டுபிடிச்சிட்டு துரியோதனாதியர்களை வந்து படையெடுத்து வந்துடுறாங்க. இப்ப அந்த பிராட நாட்டு இளவரசன் வண்டி போருக்கு போறான், யார் வண்டி ஓட்டுறது, இந்த திருநங்கையே வண்டி ஓட்டட்டுங்கிறாங்க. அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவன் இறங்கி ஓடிதான் பயந்துட்டு இந்த திருநங்கை விரட்டி போறாங்க, வந்துருன்னு சொல்றாங்க. முதல் சுத்து, ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்துல திருநங்கை அப்படியே அர்ஜுனனா மாறி வந்து அடி வெள்ளு எறியறாப்ல. இப்ப நீங்க விஸ்வரூபத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, இந்த சீன் வரும்
0: கண்டிப்பா.
1: அவர் வந்து கையை அவுத்துட்டு சொல்லிட்டு அடிபார் பாருங்க. இதுல நான் ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தேன் அவருக்கு, வில்லி பாரதத்துல வந்து எல்லா சருக்கத்திலயும் கிருஷ்ண பரமாத்மாவை வர்ணிக்கிற பாட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு மாணவர் வந்து, என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து வில்லி பாரதத்தில் கண்ணன் பாடல்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இதுல ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தேன் கமல் சார். சில பேருக்கு தாய் மாமன் இருக்க மாட்டாங்க, அம்மாவோட பிறந்தவங்க. சில பேருக்கு தாய் மாமன் இருந்தாலும் இல்லாம இருப்பாங்க. இவருக்கு அதே மாதிரி, இவரை கொல்லணும்னே இருந்தா, யாரு கிருஷ்ணன் கொல்லணும்னே இருந்தா கம்சன், மாதுளனாகி, மாதுளன் தாய் மாமன், மாதுளனாகியும் ஏதுளனாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு, இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும், மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா அப்படின்னு இந்த பாட்டை சொன்னேன். சார் கமல் சார் டக்குன்னு பிடிச்சிட்டாரு, மாயா ஆயா சொல்லுங்க, மாயா ஆயா நல்லா இருக்கேன். இப்ப நீங்க செய்தி இன்னைக்கு வந்து நம்மளை
0: ஈர்க்கிறது இலக்கியங்களோட சிறப்பே அதுதான். இன்னைக்கும் நம்ம இலக்கியங்களை எடுத்து என்னமா எழுதியிருக்காங்க பாருங்களேன், என்ன ஒரு பொருள் இதுல பொதிஞ்சிருக்கு பாருங்களே அப்படின்னு நம்ம சமூக வலைதளத்துல பேசிட்டு
1: இருக்கோம்னா
0: அதனுடைய சிறப்பு அதுவா தான் இருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்காக இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க, இது 89.4 தமிழ் பண்பலை.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurveda Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: ஐக்கிய அரபு அமீரகத்துல ஒரு செம்மொழி புத்தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காரணத்துக்காக. அந்த காரணம் என்ன அப்படிங்கறத அதனுடைய நிறுவன தலைவர் திரு ஷா அவர்களிடம் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னுடைய நோக்கம் என்னவென்றால், இப்போ நாம வந்து இப்ப எனக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகள் 2000 என்று வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய குழந்தைகளுக்கு அதில் 10% தான் அவர்கள் தமிழை அறிந்திருக்கிறார்கள்.
0: கண்டிப்பா
1: அவர்களுடைய தலைமுறை அதில் 10% என்றால் அது 2200 ஆகிவிடும். அந்த கவலை மிகுந்து இருப்பதால் தமிழை நாம் அடுத்த தலைமுறைக்கு முழுவதுமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவளோடு இந்த செம்மொழி முத்தமிழ் சங்கம் என்ற ஒரு நல்ல பெயரோடு எங்கள் புதிய பயணத்தை என் தலைவர் காட்டிய அந்த நல்ல வழியில் மீண்டும்
0: மிக மிக மிக சிறப்பான ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா இப்ப இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம மொழிய எப்படி கடத்தி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை இருக்கு. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து அந்த கவலையை கொஞ்சம் கொஞ்சம் போக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு அதிதி குஞ்ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், இந்த ஒரு அயலகத்துல இப்படியான முன்னெடுப்புகள் நடக்கிறத பற்றி நீங்க எதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
2: இந்த நிகழ்வில் என்னை அன்போடு அழைத்து நம்முடைய செம்மொழி முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் 36 அவர் சொன்னார், இன்னும் கூட ஒரு 50 அவர்கள் பணி செய்ய வேண்டியிருக்குது. தமிழுக்கு எப்படி ஒரு இளமைத்தன்மை உண்டோ அதுபோல அவரை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவருடைய செயல்பாடுகளில் அந்த இளமை இருக்குது. முனைவர் ஷா அவர்கள் அவர்களுடைய அந்த பெருமுயற்சி சொன்ன தலைவர் ஐயா மோகன் பிள்ளை அவர்கள் இருப்பார். நான் இங்க வந்து பேசியிருக்கிறேன், மீண்டும் அந்த பணி தொடர்கிறது. இப்ப அவர் சொன்ன அந்த நோக்கம் வந்து இது உண்மையிலேயே ரொம்ப வியப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்குது. அதாவது நாம நம்ம பிள்ளைக்கு கார் வாங்கி வச்சோம், வீடு வாங்கி வச்சோம், எல்லாம் நிலமெல்லாம் வாங்கி வச்சோம் இருக்குது, மொழி தந்துட்டு போனோமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். இது நமக்கு ஒரு 50 முதல்ல இந்த கவலை இல்லை, ஆனா இப்ப இருக்குது. அதுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செயல்படுறோம்ங்கிற நோக்கத்துல அவங்க செயல்படுறாங்க. எங்களை போன்றவங்களை அதுக்காகத்தான் அவங்க வந்து அழைச்சு வர்றாங்க. அதனால நிச்சயமாக அவர்களுடைய நோக்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உலக நாடுகள் எல்லாம் போய் பயணப்படுறதுனால இந்த இந்த செயல்பாட்டில் அவருடைய பணி மிகச்சிறப்பாக நடக்கும். ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா நம்ம நீங்க சொன்ன மாதிரி 2000 பிள்ளைகளுக்கு 200 பேர் அவங்க பேரனுக்கு குறைய போதும், உடனே கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மின் ஊடகங்கள் அவர்களுக்கு அதை வந்து பெருக்கி தரும். நாம இல்லைனாலும் ஏய் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டா கவப்படுவாங்க. இப்ப ஏய் நமக்கு எல்லாத்தையுமே சரியாக பதிஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்கள் நம்ம நம்ம காட்டிலும் பல செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பாக நம்முடைய செம்மொழி முத்தமிழ் சங்கம் செயல்படுகிறது. அது எல்லா வகையிலும் சிறந்து ஓங்க வேண்டும், வளர வேண்டும் என்று நான்
3: தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்.
2: நிச்சயமாக
0: கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல ஒரு காரியமும் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வெற்றி அமையும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. அது மாதிரி உங்களுடைய இந்த ஒரு முன்னெடுப்பும் பெரு வெற்றி பெறணும் அப்படின்னு 89.4 தமிழ் பண்பலை சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்றோம். ரொம்ப நன்றி,
3: ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த திரு ரமணி சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை இந்த நல்ல சமயத்தில் தெரிவித்துக் கொண்டு 89.4 FM அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி ஐயா. சரி, நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம வந்து பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அரசு வழக்கறிஞர் நியமன லஞ்ச புகார் குறித்த கேள்விக்கு நீதிமன்றம் உத்தரவிடட்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இதேவேளை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதை பற்றி பேசலாம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறினார். ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்கள் தாவிக்காவில் சேர்வது குறித்து மாணிக்கம் தாக்கூரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தூய இமேஜுக்கு பாதிப்பு வராதா என்ற கேள்விக்கு தூய்மை என நாங்கள் சொன்னோமா என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கட்சியில் யாரை சேர்ப்பது என்பதை அந்தந்த கட்சிகளை முடிவு செய்யும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நிலவும் கனமழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 உயர்ந்தது. நாசிக்கில் நாளை மேக வெடிப்பு ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடரும் கனமழை காரணமாக இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று கனமழை நீடித்ததால் மாநிலம் முழுவதும் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக புனே மும்பை விரைவுச் சாலை மற்றும் பழைய புனே மும்பை நெடுஞ்சாலை ஆகிய இரண்டிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கட்டிடம் ஒன்று உடைந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தாம் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இன்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். தமது அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்க அதன் பொறுப்பை தாமே ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எவருடைய உயிரும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர்.
2: அமீரக செய்திகள்.
3: அஜ்மாரில் செயற்பட்டு வந்த ஹொரைசன் யூனிவர்சிட்டி கல்லூரியின் செயற்பாட்டு உரிமத்தை விதிமீறல்கள் காரணமாக ஐக்கிய அரபு அமீரக உயர்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. கல்வி தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை மீறியதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் அவர்களை அங்கீகரிக்கப்பட்ட பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பிரிட்டன் இளவரசர் ஹாரி இந்த வாரம் லண்டன் பயணத்தின் போது பக்கிங்ஹாம் அரண்மனையில் தங்க மாட்டார் என்று அரண்மனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பக்கிங்ஹாம் அரண்மனையில் தங்குவதற்கான அழைப்பை இளவரசர் ஹாரி ஏற்றுக்கொண்டதாக அவரது தரப்பு அறிவித்திருந்தது. ஆனால் அரச குடும்ப வட்டாரங்கள் வெளியிட்ட தகவலின்படி அரச இல்லத்தில் தங்குவதற்கான அழைப்புக்கு கடந்த வார இறுதிக்குள் இளவரசர் ஹாரி தரப்பில் அதிகாரப்பூர்வ பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அல்கோவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேவேளை ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 26 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. இதனிடையே அபுதாபியில் இன்று 41 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் ஒமல் குவைண்ட் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜேராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
6: Stay tuned.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
3: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா

0: FM. நீங்களும் உங்க காதலை சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு காலத்து விருடுமிச்சு நீந்திருச்சு ராணிராஜ்.
0: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவ் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குனு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
0: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
6: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
7: You are back.
8: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back.
3: சென்னையில பட்டய கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
0: கால் 0566 81234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே

0: அட் போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும் எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய் மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back. நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: You are back. Mastro Insta.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி சேவையை சட்டப்படி நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாக்ஸி நடைமுறைக்கு ஏற்கனவே சில மாநிலங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பைக் டாக்ஸி நடைமுறைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்குவதில் என்ன தயக்கம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 13,560 ரூபாய்க்கும் சவரன் 1,08,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: திபெத்திய புத்த மத துறவியான 14th தலாய் லாமாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவரது செய்தி உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு வழிகாட்டும் சக்தியாக இருந்து வருகின்றது. அவரது அறமும் ஆன்மீக வலிமையும் உலக நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பும் பாராட்டுக்குரியவை என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன். புனித தலாய் லாமாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நெல் மற்றும் அரிசி மீதான கால்நடை தீவன தடை நீக்கப்பட்டுள்ளது. அரிசி அல்லது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக பயன்படுத்துவதை தடை செய்து முன்னதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படுகின்றது. இதுகுறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை தற்போது வெளியிட்டுள்ளது. இதன்படி அரிசி அல்லது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்கான மூலப்பொருளாக பயன்படுத்துவதற்கோ விற்பனை செய்வதற்கோ விற்பனைக்காக காட்சிப்படுத்துவதற்கோ களஞ்சியப்படுத்துவதற்கோ கொண்டு செல்வதற்கோ விநியோகிப்பதற்கோ அல்லது கொள்வனவு செய்வதற்கோ மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் அவசியம் கருதியே முன்னெடுக்கப்படுகின்றன என்று ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச சைப பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினரான எசத்தொல்லா சார்காமி வெளியிட்டுள்ள கருத்தில் மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் அலி கமீனி கொல்லப்பட்டதற்கான பழிவாங்குதலை தற்போதைய முன்னுரிமை என்று கூறியுள்ளார். எங்களின் முதல் இலக்கு பழிவாங்குவதுதான். எதிரிகளுக்கு உரிய பாடம் புகட்டும் வகையில் காமினியின் உயிரிழப்பால் ஏற்பட்டுள்ள மக்களின் கோபத்தை தணிக்கும் வகையில் பதிலடி அமைய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமலில் உள்ள நண்பகல் வேலை நிறுத்த விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விதிகளை மீறும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் 5,000 dirhams அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நிறுவனத்தில் பல தொழிலாளர்கள் தொடர்பாக விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் மொத்த நிர்வாக அபராதம் 50,000 dirhams வரை உயர்த்தப்படலாம் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. கோடைக்காலத்தில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நண்பகல் வேலை நிறுத்த விதிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அமெரிக்க அணியின் முன்னணி வீரர் ஃபோலரின் பலோகன் மீதான இடைநீக்கத்தை அமல்படுத்தாத ஃபீஃபாவின் முடிவுக்கு UEFA கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஸ்னியா ஹெர்சகோவினா அணிக்கு எதிரான போட்டியில் சிவப்பு அட்டை பெற்ற பலோகன் விதிப்படி பெல்ஜியம் அணிக்கு எதிரான 16th சுற்றுப் போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் 25 பலோகன் மீது உடனடி இடைநீக்கத்தை அமல்படுத்த வேண்டாம் என்று ஃபீஃபா முடிவு செய்ததால் அமெரிக்க அணியின் முன்னணி கோல் அடித்த வீரரான அவர் அடுத்த போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார். இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்த UEFA இது முன்னெப்போதும் இல்லாத புரிந்து கொள்ள முடியாத மற்றும் நியாயப்படுத்த முடியாத நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: அனச்சி குமுதாவே விரும்பி கேக்குற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அனச்சி.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.
5: மாமா

0: தேவதையை கண்டு நின்றும் சித்திரத்திலிருந்து நாம் முத்துக்குமார் எழுதிய அந்த பாடல் தேவாவின் இசையில் உங்களுக்காக.
1: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்
2: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
0: போடு போடு போடு போடு எங்கடா நம்ம பாட்டு போடுறா, நம்ம பாட்டு போடுறா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அண்ட் பை தி வே பை தி வே பை தி வே, எப்படி இருந்தது ரெண்டு நாள்? ஜாலியாக இருந்ததா? அதாவது டெக்னிக்கலி பார்த்தா எனக்கு 4 மணிக்கு தான் ஷோ அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் மண்டே மத்தியானம் வரைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து 2.5 நாள் லீவுன்ற ஒரு கணக்கு வருது. ஆனால் காலங்காத்தாலே ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த கணக்கு வராது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து 4 மணிக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால இந்த 2.5 நாள் கணக்கை நானாகவே வேண்டி விரும்பி ஏற்றுக்கிறேன். இப்போ இது எப்படின்னா, ஒரு சில பேருக்கு எப்படின்னா சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்காது, அவங்களோட ஆஃபீஸ் அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சண்டே சண்டே ஈவெண்ட் வைப்பாங்க, சண்டே மட்டும் அவங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங் இருக்கும், மண்டே லீவு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு எப்படின்னா மாற்றி இருக்கும், ஒரு சில பேருக்கு சனிக்கிழமை லீவு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஆஃபீஸில் சனி ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு கூப்பிட்டுட்டு லீவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதை வந்து பண்ணிடுறீங்களா, கொஞ்சம் அந்த கிளைண்ட் பிளேஸுக்கு மட்டும் போயிடுறீங்களா, கொஞ்சம் அதை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் வேலை வாங்கி கணக்கிலே வராத வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் ஆர் எம்ப்ளாயர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் ஆர் அது அந்த ஆளாக நீங்களாவே இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். இந்த வாரம் எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரில, எத்தனை பேர் டார்ச்சர் அனுபவிச்சிங்க அப்படின்னு தெரில. சரி ஓகே, எனிவேஸ் எது எப்படியோ ரெண்டு பாட்டை போட்டு சும்மா தம்சமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் தான் ஆர்ஜே ப்ராவோ. எல்லாத்துக்கும் கை தட்டி நம்மளை நாமளே பூஸ்ட் பண்ணிக்கணும். என்ன ஸ்டார்டிங்லேயே வந்து இது, இந்த படம் வந்து பல வருஷம் ஆகுது, இந்த படத்தை ரீரிலீஸ் வேறு பண்ணாங்க சரியா. ரீரிலீஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் சற்று டொங்கன் போல் தான் இருந்தது. பட்டு சூர்யாக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னடா படம் அப்படின்னா இதுதான், அது சூர்யாக்காகவும் யுவன்காகவும் சமந்தாக்காகவும் அப்படி ஒரு படம். அது லிங்குசாமி தன் மொத்த வித்தையும் இறக்கின படம். ராஜு பாய் எந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேரு தான் ராஜு பாய், ராஜு நெய் ராஜு பாய் போலோ அப்படி சொல்லி சொல்லியே கடைசியில் இந்த படம் 10 நாள் தான் ஓடிச்சு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அப்படி ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் ஆகும். ரெண்டாவது பாட்டு When two music directors collide. அனிருத் என்ன பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க பரவாயில்ல, பாட்டே தான் வரப்போகுது, கேட்டே தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் லோக்கல் இருந்து டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு பார்க்காத நம்ம அப்டேட் பட்டனை ஒண்ணுமாடா இவனுக்கு வந்து எடுத்து ஒளி வச்சிருக்கானுங்க. நானும் இப்போ ஒரு வாரமா தேடினு இருக்கேன், என்னோட இடத்துல அப்டேட் பட்டன் இல்லை, கீர்த்தனாவோட இடத்துக்கு போய் தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இங்க
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க சரியா. யாரெல்லாம் வந்து ஊருக்கு போகிறீங்களோ இப்போ உடனே பிளான் பண்ணிக்கங்க. அதாவது இப்போ துபாய் ஏர்போர்ட் வந்து பிஸியஸ்ட் டே இந்த மாதம் எந்த டேவாக இருக்க போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. July 12 இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் பிஸியஸ்ட் டே இன் தி ஏர்போர்ட். ஓகே, ஸோ அதனால் யாராச்சும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் நீங்கள் July 12 போகாதபடி ஆர் 11 இல்லை 13 போகிற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா 12 ஆல்மோஸ்ட் வந்து 265,000 ட்ராவலர்ஸ் இன் அண்ட் அவுட் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கான். வேற லைக் பயங்கர பிஸியாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா 4-5 பேராக சேர்ந்தெல்லாம் போகிறீங்க, ஃபேமிலியாக ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் செக்கிங் பண்ணிடுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த டிக்கெட்டில் போட்டிருக்கிறபடி நீங்கள் ஏர்போர்ட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டப்ஸுன்னு ஒரு ஆப் ஒன்று ஒரு ஒரு சர்வீஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? DUBZ அவங்க பேர். ஓகே, அவங்க எப்படின்னா வந்து வீட்டுக்கே வந்து இந்த ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இந்த செக்கின் பேகேஜ் செக்கின் எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போனால் மட்டும் போதுன்ற மாதிரி தான், லைக் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டாம், பேக் எடுத்துகிட்டே கூட போயிடுவாங்க. இப்போ நம்மள இருக்கிற முக்காவாசி பேருக்கிற பெரிய பிரச்சனையை நம்ம வந்து பேகேஜை போட்டுட்டு போகிறது தான், கூட்டமாக இருந்தால் லைனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் DUBZ. ஓகே, ஸோ ஆனால் எல்லா எமிரேட்ஸ் எல்லா ஃப்ளைட்டுக்குமே இருக்காங்களானா, எமிரேட்ஸ், ஃப்ளைட் பை சவுதி ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் சவுதி கல்ஃப் அண்ட் குவைத் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர்லைன்ஸ் அண்ட் ராயல் ஜோர்டானியன் ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ், சைனீஸ் சதர்ன் ஏர்லைன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன, சவுதி சைடு போவீங்க, இங்கேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எமிரேட்ஸில் போனீங்க, ஃப்ளை துபாயில் போனீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். July 12 ரொம்ப பிஸியான ஒரு டேவாக இருக்கும் போது ஏர்போர்ட்டில். ஸோ பி கேர்ஃபுல்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இன்னைக்கு கான்டெஸ்ட் நடத்தி படத்துக்கு டிக்கெட் கொடுக்க போறோம். அப்புறம் ஐன் கோல்டு வாலெட் உடைய கோல்டு காயின்ஸ் தரப்போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் 4 மணி நேரம் அப்படியே கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். நம் பிராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கலாக்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
1: ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸ் ஆல நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு

0: திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

வெல்கம் பேக். அதாவது ஃபஸ்ட் நீங்கள் துபாய்க்கு வரீங்க, அதுவும் இப்போ யாராவது பசங்க ஏதாவது புதுசாக துபாய்க்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ரேடியோவிலலாம் ஏதாவது நியூஸ் கீஸ் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர், ஓகே ரைட்டு. ஆனால் லெட் மீ கிவ் யூ, லெட் மீ பி யுவர் துபாய் டூர் கைடு. ஓகே சரி, டூர் கூட விட்டுரலாம் சரியா, உங்களுக்கு ஏன் நாலஞ்சு இடத்த பார்த்தா போகலாம் போகண்டான்னு தோணிடும், அதை கூட விட்டுரலாம். ஆனால் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் புது சட்டை வாங்கி புது ஷூ வாங்கி போடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நோவல் கார்டு வாங்கி வச்சுங்க சரியா. ஏன்னா இப்போ வந்து ஆர்டிஏ தேவ் கம்ப்ளீட்டட் 72% ஆஃப் நோவல் சிஸ்டம் அப்கிரேட் அக்ராஸ் துபாய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ நீங்கள் இப்போ நடுவில் வந்து ஒரு வித்தியாசமான நோவல் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஐ திங்க் போன வருஷமா சம்திங், அந்த நோவல் போன வருஷம் மிட்டுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருக்குது அந்த நோவல் கார்டு, நான் எதேச்சா வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போது பெருசாக மெட்ரோலெலாம் போய் போகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் கார் வச்சுருக்கீங்களோ மெட்ரோவில் போகிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் போன வாட்டி ஏதோ வண்டியை சர்வீஸ் கொடுத்தப்போ எடுத்துகிட்டு போனேன், அப்போ நோவல் கார்டு டெம்பரரியாக வாங்கும்போது சரி இப்போ ஒன்று வாங்கி வச்சுப்போமேனு பார்த்தா பின்னாடி ஏதோ படம்லாம் போட்டிருந்தாங்க, அது என் வாலெட்டில் தான் அங்கேயும் இருந்துச்சு. சரி ஓகே இருந்தது, ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நோவல் கார்டு வாங்கி வச்சிங்கடா பசங்களாம். ஏன்னா வந்து நோவல் கார்டு வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெட்ரோ, பஸ் ட்ராம், அப்புறம் ஈவன் வந்து இந்த ஆப்ரா போட்லலாம் கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நோவல் கார்டு வச்சு இப்போ நீங்கள் இங்கேலாம் போனீங்க வச்சுங்களேன், க்ரீக் சைடெலாம் போனீங்கன்னா முதல்லாம் வந்து வந்திரம் காயின் கொடுத்து நம்ம இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இப்போலாம் டிக்கெட் கேட்குறாங்க, பார்த்தீங்களா யாராச்சும்? ஆமாம், இப்போ யாராவது பார்த்தீங்களான்னு தெரில, நம்ம போய் நின்று டிக்கெட் வாங்கிட்டு வரணும். அதுவும் சில நேரம் எப்படின்னா டிக்கெட் வாங்கும்போது சில்லற காசு இருக்கா அப்படி கேட்குறாங்க, கார்டு ஒத்துக்க மாட்டுறாங்க. இப்போ நம்ம எப்படின்னா நம்ம டூ மச் டிஜிட்டலுக்கு பழகிட்டோமா. இப்போ முதல்ல எப்படின்னா இந்த கெஃபிட்டேரியா இல்லாட்டி சின்ன சின்ன கடைக்கெலாம் போகிறோம், ஏதாவது வாங்குகிறோம்னு வச்சிங்களேன், மினிமம் 10 தரம்ஸ் கார்டு கார்டுங்கில் 10 தரம் அடிக்கணும் அப்படின்னு அந்த சேட்டாஸ் சொல்லுவார். முக்காவாசி கடையில் சேட்டாஸ் தான் இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ எப்படின்னா சேட்டாஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் வச்சு, சில்லறல்ல சட்டா இந்து சட்டா, நம்மளாம் ஒரே ஊரில், நம்மளாம் ஒரே நாடில், என்ன நீங்கள் எவ்வளோ கேட்டால் வந்து சரின்னு விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரிலாது என்ன மினிமம் 10 தரம்ஸு. அப்புறம் சில செலூனுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், மீனா பசாருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கார்டு மிஷின் இருக்க வாய்ப்பு கம்மி, இப்போல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் 30 தரம்ஸ் அப்படின்வாங்க. எனக்கு யாருக்காவது என்னன்னு தெரியுமா, அது ஏதாச்சும் 10 தரம்ஸுக்கு கீழே 1 தரம் 2 தரம்ஸ்க்கெல்லாம் வந்து கார்டு அடித்தா அவங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் ஜாஸ்தி போகுமா, இது என்ன கணக்கு எதுன்னு புரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க, நான் டிஎம் இந்த சென்ஸ் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரைட் நோ எனக்கு தெரியும் ப்ரோ, இதுதான் ப்ரோ ரீசன், இதனால தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ யாரும் கேட்குறதில்ல. ஏன் நான் கேட்குறேன்னா, ஒரு சில கடையில் இப்போ பெரிய சில ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து கார்டு நம்ம டேப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களாம் 2 தரம்ஸ் 3 தரம்ஸ்க்கெலாம் அடிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில கடையில் வந்து மினிமம் 10 தரம்ஸ் மினிமம் 30 தரம்ஸ் அப்படின்வாங்க. அதுவும் இப்போ நம்மக்கிட்ட கேஷ் இல்லை, கையில் காசு இல்லை, நம்ம வந்து கார்டு தான் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு மூஞ்சி மாறும் பாருங்க சார். எனக்கு வந்து யோ இன்னும் என் காசை நான் கொடுக்குறேன், அதுக்கே நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அப்படி இருக்கும். ஸோ ப்ராப்ளி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ப்ராப்ளி கை மாத்துறதுக்கு காசு வேணும்னா கேட்குறாங்களா, ப்ராப்ளி ஒரே ஒரு லாஜிக்கல் ரீசன் தான் இருக்க முடியும். வர்றவங்க எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுக்காமல் வெறும் டிஜிட்டலி டேப் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு கொடுத்து மாத்துறதுக்கு காசு இருக்காதுன்றதுனால மட்டும்தான் அவங்க வந்து சில்லற காசு கேட்பாங்களா இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே லாஜிக்கல் ரீசன். பட் இதை தாண்டி யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி டேப் பண்ணும்போதும் அவங்களுக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பேங்க்குக்கு போவோம், ஸோ அதனால் கம்மியாக ஒரு அமௌண்ட்னா 1 தரம் 2 தரம்ஸ்க்கெலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஜாஸ்திங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரியல. இஃப் தட் இஸ் ட்ரூ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் மை டிஎம்ஸ் அண்ட் நான் ஆர்ஜே ப்ராவோ. யூ கேன் ஃபைண்ட் மீ ஆன் இன்ஸ்டா.

இன்ஸ்டாகிராம் ஆஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். புதுசாக யாராச்சும் வேலை தேடி வந்திருக்கீங்க துபாய்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நோவல் கார்டு வாங்கி வச்சுங்க. ப்ராப்ளி சொல்லியிருப்பாங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லையா. சிங்கம் டூலேருந்து பாட்டு வருது, ஜாலியான ஒரு பாட்டு. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், டிஎஸ்பி இசையில் வருதுடா அந்த பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
3: அது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். August 9th வரை மட்டும் தான்.
7: Terms and conditions apply. Joy Alucas, world's favorite jeweler.

கம் பேக். அதாவது இப்போ வந்து தியேட்டர்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் வந்து அமேசான் ப்ரைம்லேயுமே இருக்குது. சரியா, உங்கள் பசங்க இருக்காங்க உங்கள் வீட்டில், இல்லை நீங்களே இருக்கீங்க, ஒரு செம்மையாக ஒரு படம் பார்க்கணும். அந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு அழுகை, ஒரு ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, செம்மையாக நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ என்னத்தை போய் ஏதோ வந்து ஆடை வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஆடைனா ஆடு இருக்கல, ஆடு ஆடை வச்சுனா டான்ஸ் இல்லை, ஆடு இருக்கல ஆடு, அதை வச்சு ஏதோ படம் எடுத்திருக்காங்க. என்னத்தை போய் பெருசாக இருக்க போதுன்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு படத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு இப்போ நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் வர ரொம்ப கம்மியாக இருக்கா, ஏதாவது படம் பார்க்கும்போது நான் இந்த படம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குங்கிறத எங்கெல்லாம் நான் பார்க்க முடியுதுன்னா, எல்லா இடத்துலையும் எப்படின்னா, நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சர்க்கிள் மாலில் படம் பார்த்துட்ருக்கேன், சூப்பர் கேர்ள். சரியா, தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்ருக்கேன். என் பக்கத்து சீட்டில் ரெண்டு சின்ன பசங்க, அவனுக்கு என்ன வந்து ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 10 வயசோ சம்திங் இருக்கும். ரெண்டு பேர் கையிலையும் ஃபோன் இருந்தது. நான் போய் உட்காந்துட்டேன், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தானுங்க பசங்க, அதுவும் ஃபுல் பிரைட்னஸில். அப்புறம் படம் ஆரம்பிச்சிச்சு, பக்கத்து அந்த ரெண்டு பசங்களில் இன்னொரு பையன் ஃபுல் டைம் உட்காந்து டிக்டாக் பார்த்துனே இருக்கான். எனக்கு கடுப்பாது, ஏன்னா நான் படம் பார்க்க வந்திருக்கேன். சரியா, அவனுக்கு வேறு சரி ஓகே, சின்ன பசங்களாக வேறு இருக்காங்க, எப்படா சொல்கிறது, சொன்னால் இவனுக்கு என்ன சொல்லுவான். சரி, அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இட் இஸ் ஆக்சுவலி டூ லவுட், கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கோ, நான் வந்து படம் பார்க்கணும், ஸோ அதனால் பிரைட்டாக வேறு இருக்குது நீ அப்படின்னு நான் ஒரு நார்மல் டோன் சொன்னேன். அவன் ஒரு 20 நிமிஷம் கூட போயிருக்காது, மறுபடியும் ஃபோன் எடுத்துட்டான், மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ வாட்டி சொல்ல முடியும் எனக்கு? இது எப்படின்னா, படம் பார்க்க டே நீ படம் பார்க்க வந்துட்டு எதுக்கிட்ட அங்கே உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறீங்க, டிக்டாக் பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளோ போர் அடிச்சுதுன்னா ஜஸ்ட் வாக் அவுட் ஆஃப் த தியேட்டர், ஜஸ்ட் வாக் அவுட். இது எப்படின்னா ஒரு அடல்ட் கிட்ட சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மாதிரி ஒரு பையனோ இல்லை பொண்ணோ இருக்காங்கன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு அவ்வளோ போர் அடிச்சுதுன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படம் பார்க்க வந்திருக்கேன், நான் காசு போட்டு டிக்கெட் வாங்கி பாப்கார்ன்லாம் வாங்கி மெனக்கிட்டு உட்காந்துருக்கேன், உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்கள் போயிடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தைகிட்ட என்ன சொல்கிறது? ஆனால் அப்படி இருக்கா? ஸோ அவ்வளோ இப்படி தான் இருக்குது. இப்போது இதுவும் ஒரு மெயின் ரீசன், ஒரு படம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே நம்ம விட்டுறோம். ஏன்னா பாதி நேரம் ஃபோனில் என்ன இருக்கும், மெசேஜ் வருதா இல்லையா, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையா, யாராவது கால் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் ஒன்று. இன்னொன்று, படம் பார்க்கும்போது சில பேருக்கு ஃபோன் வந்துடும், கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லாமல் அப்படியே தியேட்டர்லேயே உட்காந்து ஃபோன் பேசுவாங்க சில பேர். சில பேர் வந்து ஃபோன் எடுத்து கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க, ஓகே அடுத்தவங்களை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் டக்குன்னு பேசி டக்குன்னு வச்சுருவாங்க, இதெல்லாம் ஓகே இதெல்லாம். ஆனால் சில பேர் காமன் சென்ஸே இல்லாமல் அப்படியே உட்காந்து அப்படியே வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி சத்தமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ மலையாள படமா பாலன் படம் பார்த்துட்டு இருந்தேன், எங்கன்னா மரீனா மாலில், எப்போ பார்த்தாலும் தியேட்டர் போய் விடானே, எப்போ பார்த்தாலும் தியேட்டர் தான் போவேன் நான், அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்கு, உட்காந்து ஒருத்தர் அப்போ தான் வந்து கீழே, நான் வந்து ஒரு பி ரோல் இருப்பேன், அவர் ஒரு எஃப் ரோல் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், கீழே உட்காந்துட்டு பின்ன நாட்டில் இருக்க எங்கேனா சுகானோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அந்த ஆள். யோ, நீ நாட்டில் சுகான்னு கேட்குறதுக்கு இதுதான் இடமா? ஏன்னா இது எதுக்கு நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி கடுப்பில் இருப்பீங்க, அதே மாதிரி இந்த காரியத்தை நீங்களும் பண்ணுவீங்க சில நேரம். அதனால் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ், ஏன்னா வந்து செம்ம கடுப்பாகுது. அதனால் இது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். உங்களுக்கு ஃபோன் வருதா இல்லை படம் போரடியுதா, ப்ளீஸ் வாக் அவுட். கையில் குழந்த இருக்கா, குழந்தைய கூப்பிட்டு சூப்பர் ஹீரோ படத்துக்கோ பேய் படத்துக்கெல்லாம் வந்தால் குழந்தை பயப்படாமல் என்ன செய்யும்? குழந்தைங்களுக்கு இருட்டு, இந்த குளிர், இதெல்லாமே பிரச்சனை தான். சில பேர் ஃபேமிலியாக வந்துடுறாங்களா, குழந்தை அழ ஆரம்பிச்சிருது, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வெளில தூக்கிட்டு போக மாட்டாங்க, டென்ஷன் ஆகுது சத்தியமாக, குழந்தை அழுகுது, கொஞ்சம் வெளில தூக்கிட்டு போங்கன்னு சில பேர் சொல்கிறதுக்கே தயக்கமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் குழந்தை அழுதா குழந்தையும் தூக்கிட்டு ஜாலியாக வெளில போய்டும், குழந்தைக்கு தான் நல்லது இது, மற்றவங்களுக்கும் நல்லது. நீங்கள் படம் பார்க்கலனா உண்மைக்கு ஒன்று கெட்டு போகாது, புரியுதா? குழந்தையோட படம் முக்கியமாயா? கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல கடுப்பாவது யுவர் ஆனர். ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: பாட்டு வேணுமா? பாட்டு உனக்கு என்ன வேணும்? நல்லா ஒரு ஒன்று சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். சரி, நான் சொல்கிறேன். ஓகே, வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலை நீயும் ஆட்டு. ஃபஸ்ட் நீ பாட்டை கேட்கணுதுக்கு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அபுதாபியில இருந்து அபிலா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இப்போதைக்கு இனிமே ஞாபகத்துல இருக்கும். சரி அபிலாஷ், ஹவ் வாஸ் யுவர் டே? ஆல்ரெடி 5 மணி ஆச்சு, ஆபீஸ் முடிஞ்சதா?
1: யா, ஆபீஸ் இஸ் ஓவர். இட் வாஸ் குட். ஆஸ் யூஷுவல் ஹெக்டிக் தான்.
0: என்ன என்ன வேலை செய்றீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? டேட்டா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அபிலாஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பழைய பாட்டு
0: பூவே செம்பூவே. ஏன் புது பாட்டுல கேட்க மாட்டீங்களா?
1: இல்ல, புது பாட்டு எதுவும் ஐ மீன் கேக்குற மாதிரி இருந்தா கேக்கலாம்.
0: என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சரி ஓகே, ஐ வில் ப்ளே.
1: ஆக்சுவலா உங்களோட முதல்ல இருக்கிறனா, ஒருவேளை நீங்க வந்து அந்த சினிமா தியேட்டரோட ஒரு கதை சொல்லிருந்தீங்கல்ல, அந்த கதையை சொல்லி ஒருவேளை அது ரிலேட்டடான க்வெஸ்டினா இருக்குமோ அப்படின்ட்டு நான் போன்ல கனெக்ட் பண்ணேன். பார்த்தா ஒருவேளை அந்த க்வெஸ்டினா இருக்குமோட்டு. பட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, அவங்க அந்த அந்த பசங்க யாரோ அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்ணாதீங்க, யூ ஆர் டூயிங் எ பேட் பேரண்டிங் அப்படின்னு சொல்றது வந்து ப்ராபபிளி, ஐ மீன் அது உங்க க்வெஸ்டனா இல்ல, பட் ஸ்டில் தட் வுட் பி ஒன் ஆஃப் தி ஐடியா. ஏன்னா அந்த இடத்துல போய் திட்டுறதோ கத்துறதோ அது ஒர்க் அவுட் ஆகாது.
0: எங்க சார், நான் பேசுறதுக்குள்ளே எனக்கு ரெண்டு சீன் போயிடுது படத்துல. நான் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுறது
1: இல்ல. அது இப்ப இப்ப நம்ம சென்னையில பண்றோம் அப்படின்னா அது வேற கதை. நாங்க வந்து சென்னையில இது மாதிரி கத்தி திட்டி எல்லாம் பண்ணி சண்டை போட்டு கைகளை பார்க்காத வரைக்கும் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் வந்துருக்கு, அது வேற விஷயம். பட் ஆமாமா, பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து வயசு ஏற ஏற ஒரு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வரும், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிப்போம்ல.
0: அதனால ஆனா நீங்க நான் கேக்குன்னு வருது. ஓகே, நான் கேள்வியே கேட்கலாம், இருந்தாலும் பதில் சொல்லி ரெண்டு நிமிஷம் உங்க பாட்டு நீங்களே குறைச்சிக்கிட்டீங்க, பரவாயில்லையா?
1: நடுல இருக்கிற இந்த இன்டர்லூட் எடுத்து விட்டுருங்க.
0: எடுத்து விட்டுறலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ அபிலாஷ். ரைட்,
2: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல். 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movieான Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: விவசாயிகளின் உயிருடன் விளையாடாதீர்கள் முதலமைச்சரே என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் சொன்னபடி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யுங்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஆய்வு என்ற பெயரில் தாவிகாவினர் நடத்தும் அட்டுழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஆய்வு என்ற பெயரில் சிவகாசி அருகே உள்ள அரசு பள்ளிக்கு அமைச்சர் கீர்த்தனா சென்றுள்ளார். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதை கீர்த்தனா குத்திக்காட்டியுள்ளார் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மாணவர்கள் முன்னிலையிலேயே ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை கீர்த்தனா குறை கூறியது ஆணவம் என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். ஓணம் பண்டிகைக்கு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். கேரள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 16 முதல் 26 தேதி வரை 10 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. ஓணம் பண்டிகை மற்றும் சுற்றுலா சார்ந்த நிகழ்வுகள் மாதம் முழுவதும் தொடரும் என்பதால் பயணிகளின் கூடுதல் தேவையை சமாளிக்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்தி சம்பவத்திற்கான காரணங்களை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இன்று கூடிய அமைச்சரவை குழுவொன்றை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது. அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி மிலிந்த குணதிலக மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரகோன் ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் அபுதாபியின் அல் ரீம் ஐலண்ட், யாஸ் ஐலண்ட் மற்றும் ஷார்ஜாவின் அல் தவுன் அல்கான் பகுதிகளில் வீட்டு வாடகை அதிகளவு சரிந்துள்ளது. ப்ராபர்ட்டி ஃபைண்டர் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி அல் ரீம் ஐலண்டில் வீட்டு வாடகை 13.3%, யாஸ் ஐலண்டில் 10.5% குறைவடைந்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாவது காலாண்டில் பதிவான வாடகைகள் பெருமளவில் சரிந்துள்ளன. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தும் நீடிப்பதால் அப்பகுதியில் லெபனான் ராணுவத்தை முழுமையாக நிலைநிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் இருப்பதை ராணுவத்தை முழுமையாக களமிறக்கும் முயற்சிக்கு முக்கிய தடையாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் அதன் பின்னரே அப்பகுதியில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் என்றும் ஜோசப் அவுன் தெரிவித்தார்.
4: Was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று அதிகூடிய வெப்பநிலை அல்குவாவில் 48°C பதிவானது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் இன்று 41°C, துபாயில் 42°C, ராசல்கைமாவில் 43°C, அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 40°C, அல் ஃபுஜைனாவில் 38°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஹராரியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்த ஆடிய ஜிம்பாப்வே 141 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 142 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் பங்களாதேஷ் அணி 23 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு 27 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

ஹரிச்சரன் வாய்ஸில் இந்த பாட்டு, ஒரு சில பாட்டெலாம் வேறு யார் பாடினாலுமே கேட்க முடியும். அவங்கவுங்க அவங்கவுங்க அந்த அந்த பாட்டு பாடினதான் அவங்களுக்கே எழுதி வச்ச மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஹரிச்சரனுக்கு இந்த பாட்டு இல்லை அப்புறம் அந்த எதரான் யுவன் நான் சும்மாவா

0: இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் சும்மா ஐ மீன் சும்மா டூம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒன்று மாட்டுச்சு, பார்த்தேன் இது ரேடியோலையும் கேட்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி ஆமாம், இப்போ ஜென்ரலாக 5 மணி to 6 மணி ஆர் ஈவன் 2 hours கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ரேண்டமான ஒரு கேள்வியை நான் கேட்பேன். ஓகே, இன்றைக்கி ஏதாவது நல்லது நடந்திருக்குங்களா உங்கள் வாழ்க்கையில்? இன்றைக்கி இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆர் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சின்ன லெவலில் கூட இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கலாம். டெல் மீ சம் குட் நியூஸ் தட் ஹேப்பன் டு யூ இன்னைக்கு ஆர் இந்த வீக்கில்ன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை எடுத்தீங்கன்னா கணக்கில் வராது, மேக்ஸிமம் 1 வாரம் டைம் வச்சுக்கோங்க. சரியா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் அது சொல்லுங்கள். கேட்கும்போது ஜாலியாக இருக்கும், பாரு இவ்வளோ நடக்குது. இது எப்படின்னா வெளிலிருந்து கேட்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். இப்போ என் அம்மாவுக்கு வந்து கை வலி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நான் இங்கே தான் இருக்கேன். போன வீக் வந்து கையில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி பக்கு நின்றுது, நான் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா நம்மளால் போக முடியலையான்ட்டு. பட்டு அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லி நடந்து முடிஞ்சது. இட்ஸ் அ வெரி மைனர் சர்ஜரி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து என்னால் இங்கேருந்து போக முடியலனா கூட என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கேருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஷீ இஸ் ஹெல்தி நவ். ஸோ இதுதான் வந்து நான் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் டு யூ கைஸ். ஸோ இது எனக்கு நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல சம்பவம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதாவது நடந்திருக்குல்ல, நீங்கள் நாட் நெசசரி ரொம்ப பெருசாக இருக்கணும்ன்ட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலையில் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் நிறையா ஒர்க் அவுட் அட்வைஸ் கொடுப்பேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ காலையில் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு ப்ரோக்ரஸ் ஃபோட்டோ. கை பார்த்தியா என்னோடய ஆர்ம் ஃபேட்லாம் குறைஞ்சிச்சு, எனக்கு கையில் லைட்டாக ட்ரைபாடுங்கிறேன், ட்ரைசெப்ஸ் எல்லாம் லைட்டாக தெரியுது அப்படின்னா ஏன்னா பரவாயில்லையே, நம்ம சொல்கிறது ஒருத்தர் சீரியஸாக கேட்டது பண்ணியிருக்காங்க போகிறேன் அப்படி இருந்து. இது இன்னொரு நல்ல விஷயம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆர் இந்த வீக் ஓகே ஏதாவது நடந்திருக்குங்களா? போன மண்டே டு இந்த மண்டே இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். நடந்தது அதான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். ஹலோ
1: ஐயா, வணக்கங்க.
0: வணக்கம், என்ன நடந்தது, பேர் சொல்லுங்கள்.
1: தாரிக் ஃப்ரம் ஷார்ஜாங்க ஐயா.
0: ஓகே சொல்லுங்கள், சின்னதாக சொல்லுங்கள்.
1: என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, என்னோட டீம்ல ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவர் 1 மாசமா லீவ்ல இருந்தாரு,
0: வந்துட்டாரு
1: திரும்ப. அவர் இன்னைக்கு திரும்ப வந்துட்டாரு.
0: என்ன நல்லது இதுல உங்களுக்கு? வேலை கம்மியா,
1: அவரோட வேலையை ஃபுல்லா எனக்கு அசைன் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு அதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஐயா.
0: என்ன, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், அவர் எந்த டிபார்ட்மெண்ட்?
1: அங்க ரெண்டு பேருமே ஐடி டிபார்ட்மெண்ட் தான் ஐயா. அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்த்தாரு, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்த்தேன். அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு போயிட்டாரு. அவரு மேரேஜுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டு போனாரு. அதுல ஒண்ணுமே எனக்கு புரியல.
0: இப்ப ரெடி ஆயிருச்சு.
1: இன்னைக்கு அவர் திரும்ப வந்ததுனால அவர்கிட்ட நான் மறுபடியும் ஹேண்ட் ஓவர் குடுத்துட்டேன்.
0: சொல்லிடுறேன்.
2: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, கோல்ட் ரேட்டை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 499 dirhams 25 fils தான். அண்ட் 22 carat வந்து 462 dirhams 25 fils. கோல்டு ரேட் வந்து ஏறும் இறங்கும், அதனால் ஓரளவுக்கு கோல்டு வாங்குறவங்க இந்த வாரம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து யூஏஇயோடைய க்ரூட் அவுட்புட் வந்து ரெக்கார்டை வந்து தொடப்போதான். ஓகே, ஸோ அதனால் ப்ராப்ளி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறையும், விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்லாம் வரும்போது இப்போ 3.6 or 3.4 இருக்குது சம்திங் இல்லையா, ஹையஸ்ட் 3 dirhams 49 fils சம்திங் எதுலேயும் இருக்குல்ல. இப்போ இதோடவும் குறையும், 3 dirham வரைக்கும் வரும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயா எப்படியாவது பண்ணுங்க ஐயா.
2: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு நல்ல சம்பவத்தை எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அதுவும் 1 வாரத்தில் நடந்ததாக தான் இருக்கணும். ஓகேவா, 1 மாதம் 1.5 வருஷம் கணக்கில் வராது, ஒரே 1 வாரத்துக்குள்ளே ஆறு இன்றைக்கி நடந்தது ஒரு நல்ல சம்பவத்தை நீங்கள் சொல்லலாம். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். அதனால் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ரெண்டு பாட்டு, அதுக்கு முன்னாடி நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
2: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: ஒரு ஸ்பேஸ் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செம்மையாக அப்படியே இந்த பின்ட்ரெஸ்ட்டில் காட்டுற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா செம்மையாக ஒரு இடம் இருக்குது சொல்கிறேன். வெயில் வந்து எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட கிடைக்காது, அதனால கூட நான் அப்படி சொல்லலாம். பட் இருந்தாலும் துபாய் சூடு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி ஆக்சுவலி சூடு கம்மி தான், ஆனால் நீங்கள் வண்டியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா 47°, 45°னு காட்டும். ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா 38, 39°னு காட்டும். இதில் எது உண்மை எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஓகே ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். அண்டு இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே, போன மண்டேலேருந்து இந்த மண்டே வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த ப்ரொவகேட்டிவாக ஊர் உலகத்தில் நடக்கிற கெட்ட விஷயத்தையே பேசி பேசி எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வீல் ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி ஆன் நல்ல விஷயம் இன்னைக்கு. ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: அலைன்லேருந்து
0: மேடம், அலைன்லாம் மழைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆ ஓகே, சொல்லுங்க மேடம். நீ இது வரைக்கும் உங்க வாய்ஸ் எல்லாம் ரேடியோல கேட்டதே கிடையாது. சூப்பர் மேடம். சரி லிண்டா மேடம், என்ன நடந்தது கடந்த ஒரு வாரத்துல?
1: ஒண்ணு இல்ல, நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன். அதோடைய மொபைல் பேங்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல இருந்தது. மேபி நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சிருந்திருக்கலாம்.
0: சரி,
1: அந்த மொபைல் பேங்கிங் இப்ப ஓரளவுக்கு வேலை செய்யுது. சோ கஸ்டமர்ஸ் கிட்ட வர்ற கால்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
0: ஓகே, சோ அதனால உங்களுக்கு வந்து வர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க.
1: வர்க் பிரஷர் அது மட்டும் இல்லாம நாங்க எடுக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன சொல்றது, தே வில் பீ வெரி ஆங்கிரி, ஃபியூரியஸ் கால்ஸ் தான். ஏன் மெயின்டெனன்ஸ் இல்ல, ஏன் மெயின்டெனன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
0: ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், அவர் என்ன சொன்னார்னா, என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து என் களி ஊர்லேருந்து வந்துட்டாரு. அவரோட வேலைலாம் என் தலைமையில் இருந்தது, வெக்கேஷன் போயிட்டு வந்ததுனால இப்போ அவர் வேலை அவருக்கு போயிடுச்சு. இப்போ என் வேலையை மட்டும் நான் செய்கிறேன், எனக்கும் வந்து ஒர்க் லோடு கம்மி. இப்போ இவங்களும் ஒர்க் லோடு கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் என்ன புரியுதுன்னா, இங்கே இருக்கிற நம்மளால் நிறைய பேருக்கு இந்த ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மியானாலே அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் ஃபீல் ஆகுது. கரெக்டாக, ஸோ சம்திங் டு கவுண்ட் ஆன். ஓகே, ஸோ என்றைக்காவது வந்து கடுப்பாக இருக்கீங்கன்ற, என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னா, உங்கள் ஒர்க் லோடு கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாலே நம்ம வந்து அப்படி ஃபீல் பண்ணுறதோ கொஞ்சம் ஃபீல் பண்ண மாட்டோம். அதாவது கொஞ்சம் காண்டாகிறதையோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் ஒரு 50-60% கம்மி ஆகுன்றது என்னோடய கருத்து கணிப்பு. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக? சரி, வேறு யாருக்கு என்ன கேட்போம் நம்ம. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ,
2: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: என் பேரு நவீன்.
0: நவீனுக்கு என்னாச்சு ஒரு வாரத்துல?
2: இந்த ஒரு வாரத்துல இல்ல, நேத்திக்கு தான் ஸ்பெஷல்.
0: விட்டுருங்க, நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்க.
2: இல்ல, நேத்திக்கு தான் ஸ்பெஷல்.
0: ஸ்பெஷல்,
2: அனைத்து மக்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க.
0: ஐயா,
2: வீட்டுக்கு போனாக்க எனக்கு பிடிச்சத நான் பாக்கலாம், அப்படி இருக்கலாம் ஜாலியா.
0: போயிருக்காங்க.
2: அவங்க ரெண்டு மாசத்துக்கு போயிருக்காங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஆமா, அது வண்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஓகே, என்வைஸ் தேங்க்யூ. நவீனுக்கு வந்து ஃபேமிலி ஊருக்கு போயிட்டதுனால

0: வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், கால் நீட்டி உட்காந்து யூடியூப்பில் படங்கள் பார்க்கலாம், அப்படியே டிவி ஆஃப் பண்ணாமல் தூங்கலான்னு ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ண போகிறார் மனுஷன். அவரோட சந்தோஷம் அவருக்கு. ஓகே, எனிவேஸ் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி, இஃப் யூ ஹாவ் அ ஸ்பேஸ், நீங்கள் வந்து இந்த டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் அவங்க வந்து இருக்காங்க. ஓகேவா, இந்த இன்டீரியர் மெயினாக அவங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் சொல்யூஷன்ஸ், கமர்ஷியல் ஸ்பேஸ், ரீட்டெயில், ரெசிடென்ஷியல், வீடு, உங்கள் வீட்டுக்கு கூட ஏதாவது வேணும்னா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கெஃபெட்டேரியா, அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம், அதுக்கு கூட நீங்கள் இன்டீரியர் ஒர்க் வேணுன்னா டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் நீங்கள் இது பண்ணலாம். அவங்க வந்து ஜிப்சம் ஒர்க் பண்ணுவாங்க, பார்ட்டிஷன் பண்ணி தருவாங்க, கிளாஸ் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோரிங், சீலிங், மைக்ரோ டாப்பிங், இதிலிருந்து இந்த டர்ன் கீ ஃபிட் அவுட்ஸ் வரைக்குமே கம்ப்ளீட்டாக பண்ணி தருவாங்க போல். And yeah, so Garud Airport Road இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்காங்க. யூ கேன் கால் தம் 0524745525. We are also available on Google, so தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha thoda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Nekana, 91 pode.
3: 90s not out.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
5: JM brand AC da.
6: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: வெறும்
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
8: உனக்கும் கூட.
9: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட். கோழி வெடகோழி.
10: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
10: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
11: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணுங்க.
2: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெயில் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
11: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர் டெலிவர்.
2: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
12: லூலு, where the world comes to shop.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: வெல்கம் பேக். ஓகே, உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு சொல்லுங்க. அதான் இந்த வாரத்துக்குள்ள நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு என் கலீக் வெக்கேஷன்ல இருந்து வந்துட்டாரு, அதனால வந்து ஒர்க் லோடு கம்மியாயிடுன்றாரு ஒருத்தர். சூப்பர், எங்க அந்த பட்டன்? இன்னொருத்தவங்க வந்து எங்க பேங்க் ஆப்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கிருச்சு, அதனால வந்து எல்லா கஸ்டமரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பின்றாங்க. இன்னொருத்தர் வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜாலி அப்படிங்கிறாரு. ஸோ அதனால மனுஷனுக்கு என்னெல்லாம் எந்த விதத்துலேருந்து சந்தோஷம் வரும்னே தெரியாது. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வினோத் பேசுறேன்.
0: வினோத், என்ன நடந்தது? ஒரு வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க.
1: இல்ல, ஒரு வாரத்துல நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன்,
0: ஒன்னே ஒண்ணு,
1: ஆனா ஒண்ணுமே நடக்கலங்கிறது உண்மை.
0: நீங்க வந்து மொத்த ஷோ மாத்தி விட்டுறீங்க.
2: நேத்து பாருங்க, நேத்து ஸ்குவாடு போட்டும் போது டீம்ல என் பேர் ரெண்டாவதா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு டீம்ல இருக்கும் நம்பிக்கையா போனா 13 பேர் வந்துட்டாங்க, என்ன டீம்ல வைக்கல.
0: நீங்க அவசகுணமாவே பேசுறீங்க அந்த இடத்துல இருந்து. நீங்க அதனால நீங்க இப்படி இங்க பாருங்க, நல்லது நடக்கலன்னு சொல்லி அங்கேயே நிறுத்திருந்தா உங்களுக்கு இதுக்கப்புறமா நடந்திருக்கும், ஆனா கெட்டதை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க. அதனால பாருங்க, டு லெட் திஸ் டே எண்ட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா நடக்கும். ஓகே
1: ஓகே,
0: தேங்க்யூ பிரதர். ஓகே ரைட். நான் வந்து எப்படின்னா, இன் ஜென்ரல் நமக்கு யாருக்காவது நல்லா நடந்தால் அதை கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அதை தான் ஃபீல் பண்ண வந்தேன். அதுக்குள்ளே அவர் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டார். பட் எனிவேஸ் ஒரு கமர்ஷியல் பிரேக் ஒன்று வருது, அண்ட் அடுத்த 1 hour ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வருவார். அது யார் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க. இதுக்கு நடுவில் ஐன் ஆமாம் எங்கடா அது ஆமாம் ஸோ ஐயோ டக்குன்னு மறந்துட்டுடே இங்கே இருக்குப்பா. ஆமாம், ஸோ ஐன் கோல்டு வாலெட் ஆப் போடுமா, நீங்கள் கோல்டு காயின்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஜென்ரலி வாட் யூ ஹவ் டு டூ இஸ் ஐன் கோல்டு வாலெட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணி KYC ஃபில் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வைங்க 0502528940 அந்த நம்பருக்கு. என்ண ஓகேவா, படப்படம் அனுப்பி வச்சிங்கண்ணா. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அப்புறம் நாங்கள் தேவைப்படுற மாதிரி வந்து லாஸ்ட் டேட்டை வந்து ஒருவேளை நிறையா சூப்பராக நம்ம மக்கள் நிறைய பேர் கோல்டு காயின் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சோம்னா சூப்பராக எடுத்து நாங்கள் வந்து லாஸ்ட் டேட்டை மாற்றி கூட வைக்கலாம். இல்லை ஆக்சுவலாக பார்த்தா புக்ஸ் படி இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டை சொன்னது, பே பண்ணிடுங்க. ஓகே, கமர்ஷியல் பிரேக் வருது, ஐ வில் பி பேக் ஆஃப்டர் தட். யப்,
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
4: For details, call 0564154242.

0: சரி ஓகே, நான் வந்து அப்படியே 6 மணிக்கு மேலே உங்களை மீட் பண்ணுறேன். என்ன கிருஷ்ணி வந்து எனக்காக கேக் எடுத்து வச்சுருக்காங்களாம். அந்த கேக் வந்து சில பேர் எப்படின்னா வாங்கி நமக்கு வேண்டிய வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க, சில பேர் எப்படின்னா வந்து சாப்பிட முடியாமல் வச்சுட்டு மீதி இருக்கும். அது உனக்கு என்ன சொல்லு.
1: ரெண்டாவது சொன்னது ஓரளவுக்கு சரிதான், ஆனால் இது வந்து நேற்று வாங்கி வெட்டின கேக்.
0: நேற்று ஆஃபீஸே கிடையாது, நேற்று சண்டே ஆச்சு.
1: சண்டேனா வீட்டில் வாங்கி வெட்ட மாட்டோமா, என்ன ஆஃபீஸுக்கே தான் வரணுமா?
0: சரி ஓகே, சரி
1: சரியா போய் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஒரு நிமிஷம் எதுக்கு நேற்று கேக் விட்டீங்க, என்ன மேட்ரு? பர்த்டேவா நேத்து உனக்கு? இல்லையா,
1: இல்ல ஏதோ ஒரு செலிப்ரேஷன், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா?
0: வீட்ல ஒரு செலிப்ரேஷன்.
1: ஆமா ஆமா.
0: ஓ இப்பதான் புரியுது, புரிந்தது புரிந்தது. ஓகே, கிருஷ்ணிக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நாட்டின பங்கு நாங்க ப்ரமோஷன் கேட்காது. சரி சரி சரி ஓகே ஓகே. நாங்க வந்து இப்ப என்ன பண்றோம், அப்படியே ஒரு பாட்டை போட்டுட்டு கிருஷ்ணி எனக்காக அவளுக்காக எடுத்து வச்சு ஒரு கடி கிடச்சி சாப்பிட முடியல, சரி அவன்கிட்ட கொடுப்போன்னு எடுத்து வச்சு ஒரு கேக்கோட மீதி இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வரேன். உங்களை 6 மணிக்கு மேல மீட் பண்றேன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் பேருந்து சேவைகளை மேலும் திறமையாக நிர்வகிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மேலாண்மை அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய அமைப்பு 1100க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் இயக்கத்தை தொடர்ந்து கண்காணிப்பதுடன் 26 வகையான செயற்பாட்டு சூழல்களுக்கேற்ப சேவைகளை துரிதமாக மாற்றியமைக்கும் திறன் கொண்டதாகும். மேலும் துபாய் மெட்ரோ மற்றும் துபாய் டிராம் சேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது இடையூறுகளுக்கேற்ப பேருந்து சேவைகளை உடனடியாக ஒருங்கிணைத்து இயக்க இந்த அமைப்பு உதவும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடுமையான கோடை வெப்ப அலை காரணமாக தெற்கு பிரான்சில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட 1000க்கணக்கான பொதுமக்கள் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். ஸ்பெயின் எல்லையை ஒட்டியுள்ள பிரெஞ்சு பைரோனீஸ் மலைத்தொடரின் அடிவார பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து 10,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
1: உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். நலிவடைந்த குடும்பங்களை பாதுகாப்பதற்காகவே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களை பாதிக்கும் வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசால் முன்மொழியப்பட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போதைய நடைமுறையின்படி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கிற்கொள்ளாமல் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 35 கிலோகிராம் உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாகவும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக மொத்தம் 35 கிலோகிராம் என்ற உச்ச வரம்புக்கு உட்பட்டு நபர் ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு 7 கிலோகிராம் உணவு தானியங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் முதல்வர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகையில் லக்ஷ இ தொய்பா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சாயித் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஆண்டு April 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 25 சுற்றுலா பயணிகளும் ஓர் உள்ளூர் நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக பஹல்காம் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைக்கப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
1: போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் இன்று கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின்படி இந்தியாவில் உள்ள சென்னையில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துடன் வேறொரு நபரின் தரவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பத்தை முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்க உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றியட்டியது. இந்த போட்டியில் முதலில் தூடப்படுத்தாடிய ஜிம்பாப்வே 141 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 142 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் 33.1 ஓவரில் 116 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் ஜிம்பாப்வே அணி இந்த போட்டியில் 25 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியட்டியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்
4: Star of the month. Star of the month.
1: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: The evening karak traffic la matna unna time pass panna vekkata gadu gadu na chai nu kudichu onne vai panni kaatta. The evening karak.
3: Okay, 6:15 on the clock. ஒரு முன்னாடி உட்கார்ந்திருக்கார்.
4: நானும் வந்து ஆமா ரேடியோ நம்ம எஃப்எம்க்கு தான் போறோம் அப்படின்றத மறந்துட்டு நானும் வந்து வெள்ளை சட்டை பேண்ட் அப்படிலாம் வந்துட்டேன். நானும் அதை ஞாபகத்துல வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஜிம் காஸ்டியூம் போட்டு நானும் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டாதானே அந்த மாதிரி கூட அந்த மாதிரி வந்திருக்கேன்.
3: நான் வந்து வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி வருவேன் ஜாலியா.
4: சூப்பர் சூப்பர்.
3: அப்படியே வர்றதுதான் நம்ம நம்ம மீடியால தானே ஒர்க் பண்றோம்.
4: ஆமா அந்த
3: பர்க்ஸ் தான். சரி, துபாய்க்கு வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு?
4: துபாய்க்கு வந்திருக்கேன், ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தேன். ஒரு செம்மொழி முத்தமிழ் சங்கம், சாரி, செம்மொழி முத்தமிழ் சங்கம் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுடைய இனாகுரல் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஞான சம்பந்த அம்மையை வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து நானும் வந்திருந்தேன்.
3: நீங்க சாரி அந்த ஈவெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். கிருஷ்ணி இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். சிறப்பா போச்சா?
4: ரொம்ப சிறப்பா போச்சு, ரொம்ப சிறப்பா போச்சு. ஆக்சுவலா வந்து நான் எப்பவும் பண்ற ஒரு ஈவெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த தடவை வந்து நான் துபாய் மக்களோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணேன். அது வந்து ரொம்ப எங்களை இன்னும் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இன்னும் க்ளோஸாக கொண்டு போச்சு.
3: ஆமாம், இங்கே இருக்கிறவங்க எப்படின்னா, இப்போ ஊர்லேருந்து யாராவது வராங்கன்னா ஊர் எப்படி, அப்புறம் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவோமா, அந்த அந்த மோடுக்கு போயிடுவோம். நான் புதுசா வரும்போது அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நாங்க அந்த மாதிரி மாறிட்டேன், நான் இங்கேயே இருக்கிறதுனால. பயங்கரமானு கேள்விப்பட்டேன் சென்னை சைடுலாம்.
4: ஆமா ஐயா, ரொம்ப மழை. அது என்னன்னா சென்னையில இப்ப வந்து ரொம்ப வித்தியாசம். என்ன சீசனுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா நடக்கிறதே இல்லை. வெயில் சீசன்ல நல்லா மழை பெய்யுது, மழை சீசன்ல நல்லா வெயில் அடிக்குது. அதான் அந்த மாதிரி மாறி மாறி வந்துருக்கு.
3: சூப்பர்.
4: அதாவது டான்ஸ் ஷோல வந்து காமெடி பண்றாங்க, காமெடி ஷோல டான்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி.
3: சரி, இப்போ எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் நானும் தினமும் நம்ம எப்போ போன வருஷம் மீட் பண்ணோம்னு
4: நினைக்கிறேன்.
3: போன வருஷம் நம்ம வந்து ஒரு சைமா முடிச்சுட்டு மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ டச்ல இருப்போம். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நீங்க வரதா பே ஒரு ஒரு டாக் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. இதுல என்ன கோயின்சிடென்ஸ்னா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தீனா உன்னோட ஷோக்கு இன்னைக்கு வருவாரு அப்படின்னா, நானும் தீனாவும் இன்னைக்கு நாங்க வந்து டின்னருக்கு மீட் பண்ணலான்னு இருந்தோம். எல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ். வென் தேர்ஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் தென் யுவர் மீட்டிங் அண்ட் தென் தட் நான் என்னோட ஃப்ரெண்டே வந்து இங்க இன்டர்வியூ பண்ணுவோம், எனக்கு பயங்கர சந்தோஷம்.
4: கண்டிப்பா.
3: சரி, என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு தீனா? இப்போ
4: ஆக்சுவலா இப்போ வந்து அரசன் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா நான் இது வரைக்கும் எங்கேயும் சொல்லல. ஸோ இங்கேதான் நான் சொல்றேன். அரசன்ல நான் சிம்புவோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஸோ வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டை எனக்கு ரொம்ப நாள் கனவு, வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டில் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி சிம்புவண்ணன் கூட பண்ணணுன்றதும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா சிம்புவண்ணன் நானும் கலக்கப்போதையார் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ்.
3: ஓகே.
4: அவர் கூட சேர்ந்து அவரும் நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம்.
3: ஓகே.
4: ஆனால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சிம்புவண்ணன் பல படங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு, டே நீ பண்ணுறா நீ பண்ணுறான்னு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அதுக்கு கரெக்டான ஒரு படமாக அரசன் அமைஞ்சிருக்கு. ரொம்ப
3: சூப்பர். சரி, இப்போ காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா?
4: காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் ஆமாம், நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு ஒரு ஷெடியூல் போயிட்டு பிரேக்கில் இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த ஷெடியூல் கண்டினியூ பண்ணுறதுக்கு
3: போகிறாடா. என்ன மனுஷன், தளபதியோடு நடிச்சிட்டார்
4: ஐயா.
3: அதுக்கப்புறம் இப்போ வந்து சிம் எஸ்டிஆரோட ஒரு படம்.
4: ஆமாம்.
3: ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரியரில் வந்து ஒரு சரியான ஒரு பிரேக் இல்லையா? அந்த அந்த படம் மாஸ்டரும் சரி.
4: ஆமாம்.
3: அதுக்கப்புறம் இதுவும் சரி.
4: ஆமாம், கண்டிப்பாக.
3: சரி, ஓகே. ஏதாச்சும் இது வரைக்கும் தெரியாத ஏதாச்சும் விஷயம் இருக்கா அரசனில்?
4: அரசன்ல தெரியாத விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கே சில விஷயங்கள் தெரியாது.
3: ஓகே.
4: அதுதான் யாருக்கும் தெரியாத விஷயம். என்னன்னா, அந்த படத்துல நான் நடிக்கிறேன்றது மட்டும் தான் எனக்கு தெரியுமே. தெரிஞ்சு நான் என்ன நடிக்கணும்ன்றது எனக்கு தெரியாது.
3: ஓகே, ஓகே, ஓகே.
4: அந்த மொமெண்ட்ல வந்து வெற்றிமாறன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு இன்ஸ்டண்டா சில விஷயங்களை ஸ்பார்க் பண்ணி ஒன்று சொல்லுவார். ஸோ அந்த கேரக்டருக்கு இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த இம்ப்ரூவைசேஷன் இருக்குல்ல. ஸோ அவருக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சில விஷயங்கள் ஒன்று பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து என்ன ஒரு கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். ஸோ அப்போ வந்து வெற்றிமாறன் சார்ட்ட இந்த விஷயமும் சொல்லணும், அவர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம அதை இம்ப்ரவைஸ் பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சுன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணி மூவில யூஸ் பண்ணிப்பாரு.
3: ஆனா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவரே அவரோட இன்டர்வியூஸ்ல சொல்லிதான் நிறைய ஆன் ஸ்பாட்ல வந்து டயலாக்ஸ் மாத்துவாரு, அங்க உட்காந்து அந்த ஸ்பான்டேனியஸா ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னு. அப்படியே உண்மையாவே
4: அப்படிதான், அத ஆன் ஸ்பாட்ல உட்காந்து சில டயலாக்ஸ் மாத்திர தாண்டி சில சீன்ஸே மாத்துவாங்க.
3: என்ன
4: பாட்டு வேணாலும் போடுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த துபாய் வந்திருக்கேன் உங்க கூட, நான் ஷேர் பண்ற இந்த மொமெண்ட்டுக்கு நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா ஒன்று போடுங்க.
3: ஃப்ரெண்ட்ஷிப் சாங்,
4: ஆமா
3: சரி ஓகே, நம்ம வந்து இது போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா ஐ திங்க் தி எபிடோம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இஸ் முஸ்தபா முஸ்தபா தான் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன். கேளுங்க, நான் வந்து நான் திருப்பி வந்து மீதி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ப்ராபோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் பேக் டு பேக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒரு காலத்து
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல. இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு.
3: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th

0: பேக் 6:30 எங்கள் ஆஃபீஸில் வந்து டியூப்லைட்லாம் போட்டு ஃபுல் லைட் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நாங்கள்லாம் ஷூட் பண்ண போகிறோம், வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எனிவேஸ் விஜய் டிவி தீனா இங்கே இருக்கா அப்படி, ஹீ இஸ் நோ மோர் விஜய் டிவி தீனா, ஹீ இஸ் ஃபிலிம் ஆக்டர் தீனா. அந்த
1: அப்பாடா நான் போட்டு வந்த வெள்ளை செட்டைக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு, லைட்லாம் போட்டு நீங்களும் வீடியோ எடுக்க போகிறீங்க. ஓகே ஓகே,
0: ஐ எம் வெரி ஹாப்பி,
1: தேங்க்யூ.
0: ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறாங்க, அது ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் கூட இருக்கிற என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஸோ யூ ஹவ் டு நோ தட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. அண்ட் இப்போ நீங்கள் வந்து எஸ்டிஆரோட அரசனில் நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்கு வந்து உங்களோட அந்த ரைட்டர்ஸ் ஆஃபீஸ் பற்றி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் என்னுடைய ஆரம்பமே வந்து ரைட்டிங்கில் தான் ஆரம்பிச்சிது. நான் கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு முன்னாடியே ரைட்டராக தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு ஒரு தாட், நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். என்னுடைய ஆஃபீஸில் நான் மட்டும் எம்டி சேர் போட்டு நான் மட்டும் உட்காராமல் அது வந்து ஒரு காமனான சோஃபாவை போட்டு எங்கெங்கெல்லாம் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ, ஏன்னா ரைட்டர்ஸ்க்கு வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் கிடைக்காது. நாங்கள் வந்து பார்க்கில் உட்காந்து எழுதுவோம், குளத்துக்கரையில் உட்காந்து எழுதுவோம், அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்கணும், அது வந்து நம்ம ஆஃபீஸாக இருக்கணும்ன்ட்டு நான் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி, யார் யாரெல்லாம் ரைட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லையோ தாராளமாக வந்து என் ஆஃபீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே அரும்பாக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் செட்டப். ஸோ அவங்களாம் யார் யார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் இருக்கும், நிறைய ஷோஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆடிஷன் ஒரு 3-4 எபிசோடில் எலிமினேட் ஆனவங்க, பட் அவங்க வந்து ஒரு நல்ல ரைட்டர்ஸாக இருப்பாங்க.
0: ஓகே,
1: ஸோ அவங்க வந்து இதோட நம்ம இது ஜேர்னி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேறு வேலைகள்லாம் தேடி போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நமக்கு அது ஒன் ஆஃப் த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம அதையே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக என்னுடைய ரைட்டர் ஆஃபீஸ். ஸோ வந்து யார் வேணாலும் என்னுடைய ஆஃபீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் அதை நான் பண்ணுவேன், எனக்கு எதாவது சப்போர்ட்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்மளாம் சேர்ந்து வளருவோம் அப்படின்றதுக்காக.
0: சூப்பர். ஏன்னா இப்போ இந்த எழுத்துன்றப்போ சேர்ந்து எழுதும் போது நிறைய ஐடியாஸ் ஒன்றா கொலாபரேட் பண்ணும்போது கரெக்டான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வெளியில் வரும்.
1: கண்டிப்பாக
0: இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் டிவி டேஸில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே என்னால் இப்போ இதுக்கு மேலே என்னால் ஒரு லெவல் கூட போக முடியாதுன்ற ஸ்டேஜ் இருந்திருக்கா?
1: இல்லை, அப்படி நிறைய ஸ்டேஜ் வரும், எல்லா ஸ்டேஜுமே அப்படி தான் வரும். அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியாதுன்ற ஸ்டேஜாக தான் வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜை விட்டு நம்ம வேற ஸ்டேஜுக்கு போயிடணும். அந்த இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு இந்த விஷயம் வராதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி காட்டணுன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இறங்கிடுவேன். ஸோ என்ன பண்ணுவோன்னா, இப்போ அடுத்தடுத்த எபிசோடுக்கெலாம் வந்து எதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் பண்ணி காட்டணும், ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகணும் அப்படின்றதுக்காக அதையே வந்து கற்றுப்பேன், ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிப்பேன். ஸோ லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி ட்ரை பண்ணும்போது அது ஃபெயிலியரே ஆகாது. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும்.
0: சூப்பர். ஆனால் இப்போ இந்த வேர்ட் பிளே, யூ டூ அ லாட் ஆஃப் குட் வேர்ட் பிளேஸில். ஆமாம், நான் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள், அதுக்கப்புறம் நம்ம பாலா, அப்புறம் ராமர் தீபாவளி எபிசோட் நினைக்கிறேன், ராமர் கூப்பிட்டு பயங்கரமா கலாய்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து புகழ்ன்றது அவன் பேர்ல தான் இருக்கு, பேசினாவே அதுக்கு எடுத்துருவான், ஆனாலும் நீ வா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பயங்கர என்ஜாய். ஆனா எனக்கு வந்து என்னைக்காவது உங்களை இப்போ லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பெருசா கேட்க முடியும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து இந்த போன் கால் பண்ணி கலாய்ப்பீங்க. ஆனா சில நேரம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க?
1: ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது எனக்கு சினிமாலேருந்து வந்த ஒரு விஷயம்.
0: அது எப்படி என்ஜாயபிளாகவும் இருக்கும், எல்லாரையும் செஞ்ச மாதிரியும் இருக்கும், யாருமே வாயே திறக்க முடியாது, அதுவும் தாடி பாலாஜி எல்லாம்.
1: ஆக்சுவலாக வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டி மாதிரியே பாலாஜி அண்ணன் யூஸ் பண்ணி பண்ணாரு. சரி, யாரு இது பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணாலும் பாலாஜி அண்ணன் இருக்காரு, அவரை வச்சு நம்ம இந்த இதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு எந்த பிராங்காலுமே வந்து பிளான்டு அந்த மாதிரி கிடையாது. ஆன் த ஸ்பாட்ல தம்பி, நாங்கள் ஏடியா ஒர்க் பண்ணிருப்பேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கும்போது, தம்பி கண்டென்ட் கம்மியா இருக்கு, வாங்க இங்க மைக் போடுங்க, ஒரு பிராங்கால் ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அது ஆரம்பிச்சது.
0: ஸோ
1: அந்த ஆன் த ஸ்பாட்ல எனக்கு என்ன தோணுதோ அதை கேட்பேன், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு சாதகமா போயிடும், அதுக்கு 4-5 கவுண்டரை போட்டுருவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு யாருக்கும் பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து என்னன்னா, எல்லாருக்குமே என்னை பத்தி தெரியும். ஸோ வந்து இதை நம்ம பையன் இவன் இப்படி தான் பேசுவான், அவன் வந்து ஷோக்காக மட்டும்தான் அப்படி பேசுறானே தவிர்த்துட்டு அவன் ரியலாக அப்படி பேச மாட்டான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்.
0: செட்ல எல்லாருமே, அதுவும் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் மிஸ்டர் லோக்கலோட சிவகார்த்திகேயன் பயங்கரமா பேசுவாரு, ஆனா அவருக்கு மேல ஒருத்தர் பேசணும் அப்படின்னா இட் இஸ் வெரி பிக் திங். அண்ட் அட் தி சேம் டைம்

0: நான் சொன்ன மாதிரி விஜய் டிவி தீனா இல்லை, ஹீ இஸ் ஃபிலிம் ஆக்டர் தீனா. ஸோ அதனால தீனாவுடைய அடுத்த தனுஷ் கூட ஏதோ ஒரு படம் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன்.
1: ஆமாயா,
0: அதை பற்றி வந்து நம்ம பேசுவோம்
1: கண்டிப்பாக.
0: உடல்ல ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் அரவிந்த் சாங் இஸ் ஆன் தி வே. நம் ப்ராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். பக்கத்துல தீனா இருக்கா.
2: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: இன்னும்
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
3: இது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
2: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
5: You are back.
7: Welcome back and Dina இருக்கா நம்மளோட. ஸோ ஃபிலிம் ஆக்டர் தீனா. ஸோ ஃப்ரம் விஜய் டிவிலிருந்து எப்பவுமே வந்து ஒரு டிவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்போ எல்லாத்துக்குமே வந்து டிவிலேருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே பெரிய திரைக்கு போயிடணுன்ற ஒரு ஆசை என்றைக்குமே இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அது நடக்கிறது இல்லை, நடக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து சஸ்டெயின் ஆகுறதும் கிடையாது. வெரி ரொம்ப ரொம்ப கம்மி தான், நல்லா நிறைய தெரிஞ்ச முகங்களே டிவிலேருந்து சினிமாவுக்கு போயிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிலாம் வந்துடுறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் நிறைய பேர் வந்து அந்த டேலண்ட்னால அந்த அந்த சஸ்டெயினபிலிட்டியை பிடிச்சிடறாங்க எப்படியோ. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் சினிமா ஃபர்ஸ்ட் படம் நமக்கு வந்து
8: பவர் பாண்டிலேருந்து
7: தனுஷ் படம்,
8: தனுஷ் சார்
7: எப்படி நடந்தது பவர் பாண்டி?
8: ஆக்சுவலி வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் போய் அனுபவிச்சு நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ஹைப்பர். ஏன்னா வந்து நான் ஷோவில் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நான் பாட்டுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் சொல்கிறத மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் சார் தான் எனக்கு வந்து டீச் பண்ணார், இல்லைப்பா இது ஷோ கிடையாது சினிமான்றது வேற அப்படின்னாரு. ஸோ அந்த படத்துலேருந்து என்னுடைய ஆர்க்கை நான் அப்படியே மாற்றிக்க ஆரம்பித்தேன், ஷோ வேற சினிமா வேற அப்படின்ற அந்த ஆக்டிங் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக. ஒரு சீனுக்கு ஒரு கவுண்டர் போதும், அடுத்த தடவை ஆடியன்ஸ் வெயிட் பண்ணணும், இவன் எப்படா கவுண்டர் அடிப்பான்ட்டு, இவன் என்னடா கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாதுன்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம மூவியில் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஷோஸோடைய இதை நான் ஷோலேயே பார்ப்பனே அதை ஏன் நான் மூவியில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சலிப்பு தட்டிடும்.
7: எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு புது ஆக்டர் ஒருத்தர் சினிமாவுக்கு வரும்போது அதிக சீன்ஸ்லாம் வந்து தரமாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சது.
8: ஆமாம், எனக்கு வந்து பவர் பாண்டியில் வந்து நான் ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு தனுஷ் சாரோடைய ஒரு ஃப்ரெண்டாக வருவேன். ஸோ அதுக்கப்புறம் தும்பான்ற ஒரு படம் பண்ணேன். ஸோ அதில் வந்து த்ரூ அவுட் செகண்ட் ப்ராஜெக்டே வந்து எனக்கு த்ரூ அவுட்டாக நான் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கைதின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. கைதியில் வந்து என்னென்னா நான் காமெடின்னு மட்டும் இல்லை, நான் ஒரு வெர்சட்டைல் ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது லோகேஷ்.
7: ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்த்தியை பிடிக்கவே பிடிக்காது அந்த படத்தில்.
8: ஆமாம்,
7: அதுக்கப்புறம் போக போக அப்புறம்
8: அண்ணன்
7: அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து அவரோட கதையை சொல்லும் போது தானே நீங்க அவருக்காக நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க.
8: இல்ல, அவர் என்ன ஒரு இடத்துல மிரட்டுவார், தம்பி நீ ஓவரா பண்ற, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு நீ சாப்பிட்ட நீ கொடுத்த பிரியாணி தான் காரணம்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அண்ணே அப்படின்ற மாதிரி அப்படியே மாறிடும் அது. ஸோ அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதை அந்த படத்துல வந்து லோகேஷன் எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்தார், இந்த டைலாகை வந்து நீயே எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி. ஆமா. ஸோ அந்த படத்தில் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போர்ஷன் கூட நான் போயிட்டு சில டைலாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு லொக்கேஷனை.
7: ஓகே.
8: ஸோ அப்போ வந்து அந்த 10 வருஷத்தில் உள்ள பந்தியே என்னென்னலாம் மாறிடுச்சு தெரியுமான்ற ஒரு டைலாக் வரும். ஒரே வருஷம் ஒரே எலெக்ஷனில் 3 CM வந்தாங்க, தலைப்படமும் தலைவர் படமும் ஒரே நல்லா இருந்துச்சு, இப்போலாம் கதை நல்லா இருந்தால் தான் படமே ஓடுது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன்.
7: ஆமாம்.
8: ஸோ அந்த
7: டைலாக்ஸ்
8: அதெல்லாம் ஸோ அப்புறம் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ்லலாம் வந்து சில டைலாக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். தம்பி ஏன் இப்படி குடிச்சிட்டு சுத்துறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னப்பா குடிச்சிருச்சு, அதான் இன்ஜினியரிங் படிச்சதுனால தான் குடிச்சிட்டு சுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அனுபவத்தில் சொன்னது, குடி அனுபவத்தில் இல்லைங்க, படிச்ச அனுபவத்தில் சொல்றேன். அந்த மாதிரி சொல்லியிருப்பேன்.
7: ரொம்ப ரிலேட்டபிளான டைலாக்ஸ் எடுத்ததுல உங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி.
8: ஆமா
7: சரி, இப்போ நானும் தினமும் ஆஃபர்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த அரசனுடைய ஏதோ ஒரு பார்ட்ல வந்து ரொம்ப லெங்தியா ஒரு டயலாக் ஒன்னு அது ஒன்னு சொன்னீங்களே, அப்ப எஸ்டிஆர் என்னமோ சொன்னதா சொன்னீங்களே, என்ன
8: சொன்னாரு? ஆக்சுவலா வந்து என்னன்னா, வெற்றிமாறன் சார் வந்து கேட்டாங்க, சார் ஒரு இந்த போர்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப லெந்தியா டயலாக் இருக்கே சார், திட்டுற மாதிரி ரொம்ப லெந்தியா இருக்கு. வெற்றிமாறன் சார் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், சார் நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக நம்ம வந்து இவ்வளவு லென்த்தா ஷூட் பண்ணுவோம் சார், இது திட்டுறாங்க அப்படின்ற மூடுனா நம்ம அப்பப்ப எடிட் டேபிள் வந்து கட் பண்ணி கடைசியில டே அப்படின்றது மட்டும் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சிம்பு நட்ட போய் கேட்டேன், அண்ணன் அவ்வளோ பேசினவருக்கே டே தான் வந்திருக்கு, நான் மொத்தமாகவே டே மட்டும்தானே பேசியிருக்கேன், அப்போ எதுவுமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டப்புனு போய் வெற்றி சார்ட்ட சொன்னார், ஆ ஆமாம் இல்லை எதுவுமே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் வெற்றி சார். ஐயோ இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சிலது இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து நமக்கு எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா, நம்மளதை தூக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இதை பண்ணிட்டோம்னா, பிளேஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக வந்துடும்.
7: தூக்கவே முடியாத டைலாக் என்ன சொன்னீங்க?
8: தூக்கவே முடியாத டைலாக்கா அது வந்து அந்த ஸ்பாட் தான் நமக்கு வந்து அந்த ஸ்பாட்டில். இப்போ ஒன்று சொல்கிறேன், சிம்பு அண்ணனோட அம்மா ஒன்று சொல்லியிருப்பாங்க, தம்பி சாப்பிட்டு போடா, நீ சமைச்சதை சாப்பிட்டா போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிருப்பேன், சும்மா அந்த கேஷுவலாக. ஸோ அது அந்த சுச்சுவேஷனுக்கு சாப்பிட்டு போப்பான்னு ஒன்று சொல்கிறதும், ஸோ அது அவட சேர்ந்து இந்த டைலாகும் வரும்ல, ஸோ அப்படி சேர்ந்து ஒட்டிக்கணும் பக்கத்துலேயே, அப்போ தான் நம்மளும் வருவோம் அந்த மாதிரி.
7: உண்மைதான், ஆக்சுவலாக வந்து பெரிய திரைக்கு போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் சஸ்டெயின் ஆகுறது பெரிய விஷயம். அதுக்கு இந்த மாதிரி டேலண்ட்டை வந்து கரெக்டான இடத்துல தூவினே இருக்கு.
8: ஆமாம் ஆமாம்,
7: ஓகே, வெரி வெரி ஹாப்பி. அண்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் நீங்கள் லோகேஷோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணதுனால,
8: ரெண்டாவது படம் இல்லை மூணு படம்,
7: மூணு
8: விக்ரமில் வந்து ஒரு சின்ன கேமியோ ஒன்று வந்திருப்போம் கிளைமேக்ஸ்ல, கைதியோட அந்த கண்டினியூஷன்.
7: கைதி ஒரு சொல்ல வரும்ல,
8: ஆமா
7: சொன்ன மாதிரி. ஆனா அந்த சீன்ல ஆக்சுவலா கார்த்தி இல்லதுன்னு,
8: கார்த்தி என்ன இல்ல, வாய்ஸ் வந்து
7: வாய்ஸ் மட்டும் வந்து.
8: சோ அது கார்த்தி என்ன இருந்தா, நான் என்னை பார்த்தோடனே எனக்கு என்ன ப்ரௌடா இருந்ததுன்னா, அந்த கைதியோட இதை வந்து என்னை காமிச்சோடனே எல்லாரும் இது பண்ணாங்களே. சோ அப்ப வந்து அது பயங்கரமா இருந்தது, ஆஹா கைதியை ரிமெம்பர் பண்ணி நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி.
7: சரி, எனி சான்சஸ் ஃபார் கைதி 2?
8: கைதி 2 கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம்
7: அதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கா?
8: ஆமாம் போயிட்டு இருக்கு. லொகேஷனோடைய ஹீரோ ப்ராஜெக்ட் இப்போ டிசி முடிய போது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அண்ணன் ஒன்று பண்றாரு, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கைதி 2
7: நீங்க இருப்பீங்களா?
8: கண்டிப்பாக கைதி 2 இருப்பேன், ஏன்னா அதோட லீடு தான் விக்ரம்ல நாங்கள் கொடுத்துருக்கோம்.
7: ஒரு குட்டி பாட்டு வரும், ஆனா அதுக்கு முன்னாடி பிரேக் வரும், கேட்டு முடியுங்க.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
5: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது cash vouchers பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன்.
5: கிருஷ்ணன் சார்,

0: பிராவோ அண்ட் பக்கத்துல வந்து ஃபிலிம் ஆக்டர் தீனா இருக்கார். சோ அதனால வெரி ஹாப்பி டு ஹாவ் தீனா வித் அஸ் அண்ட் வித் மீ ஆஸ் வெல். அதுவும் என் ஷோவில். ஸோ அண்ட் இப்போ வந்து அரசனில், அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸாக அரசன் போயிட்டுருக்கு.
1: ஆமாம்.
0: அண்ட் அது போக அந்த அதர் ஹேண்ட் வந்து இப்போ தனுஷோட ஓம் படமும் போயிட்டுருக்கு இல்லையா?
1: ஆமாம்யா, தனுஷ் அண்ணன் கூட ஓம் ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபர்ஸ்ட் அறிமுகம் வந்து தனுஷ் அண்ணன் டைரக்ஷனில். ஸோ இப்போ தனுஷ் அண்ணன் கூட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது ராஜ்குமார் பெரியசாமி நம்ம அமர டைரக்டர், ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்கு கைதி எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த ஓம் படம் வந்து எனக்கு இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க.
0: த்ரூ அவுட் வரீங்களா?
1: த்ரூ அவுட் வருவேன். ஸோ என் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்கேன், பண்ணிடுவேன்.
0: நல்லா. எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க டிவியில வந்து காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு, ஐ மீன் ஒரு காமெடியனா இருந்துட்டு டக்குன்னு படத்துல வந்து ஒரு சீரியஸ் ரோல்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ? ஏன்னா நம்ம காமெடி தான் பண்ணிட்டு இருக்கோம், சீரியஸ் ரோல்ஸ் அப்படி எப்படி இருந்தது? ஹவ் டு யூ
1: ஆக்சுவலி வந்து எனக்கு காமெடி ரோல்ஸ் வரும்போது தான் எனக்கு அப்படி இருக்கும், என்ன பட சோலியும் காமெடி பண்றாங்க, இங்கேயும் காமெடி பண்ண சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு வெர்சட்டைல் ஆக்டர் ஆகணும்ன்றது தான் ஆசை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில படம் லீட் பண்றேன், லீடா ஹீரோவா சில படங்கள்லாம் கமிட் ஆயிருக்கேன். ஸோ அப்படி நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காமெடி மட்டும் பண்ணிட்டு டக்குன்னு ஹீரோ பண்ணாதான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ கைதி மாதிரி ஒரு படம், மாஸ்டர்ல நெகட்டிவ் கேரக்டர், வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம லீட் பண்ணோம்னா, ஸோ இவன் ஒரு கேப்பபிளான ஒரு லீட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிளான ஆள் அப்படின்ற மாதிரி நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அப்படியே எல்லா படத்துலையும் கொடுத்துட்டு
0: பரவாயில்ல. ஏன்னா அது வந்து ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். இப்போ நான் யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ நம் எனக்கு ஒன்று ஒன்று வரும், ஆனால் என்னை வந்து வேற ஒன்று பண்ண சொன்னாங்க அப்படின்னா பண்ணிடுவேன், உள்ள டேலண்ட் இருக்கா இல்லையன்றது. ஆனால் அங்கே வந்து நான் வேற ஒரு ஆளாக மாற வேண்டியிருக்கும், பிளஸ் மக்களுக்கு என்ன வேற ஒரு ஆளாக தான் தெரியும். அவங்களுக்கு நான் வந்து இன்னொரு ஒரு சீரியஸ் ரோல் பண்ணும்போது ஏத்துப்பாங்களா இல்லையன்ற ஒரு டவுட்லாம் வரும். அந்த டவுட்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு, இருந்திருக்கணும். ஆனால் வந்து யூ ஹேட் தட் வித் ஆல் யுவர் டேலண்ட்.
1: ஆமாம். ஆக்சுவலி இந்த நான் எப்படி ஒரு ஆக்டிங் நான் எப்படி பார்ப்பேன், எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, அந்த பையன் வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி எடுத்துப்போனா, தீனா தான் அந்த கேரக்டர். இப்போ தீனாக்கு அந்த சுச்சுவேஷன் ரியல் லைஃப்ல வந்திருந்துச்சுன்னா தீனா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். அதர்வைஸ் வந்து நான் அந்த கேரக்டருக்காக நான் வந்து ஒரு இது பண்ணி ஒரு ஓவரா இது பண்ணிக்க மாட்டேன். ஸோ செட்டில்டா அதை பண்ணும்போது அது நம்மளால பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ட் வந்துடும்.
0: சூப்பர்.
1: ஸோ என்னன்னு, நான் அந்த ஸ்கிரீனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் 10-15 தடவை கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருவேன். ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த ஸ்லாங்க் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நான் எனக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு பாடி லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிப்பேன்.
0: ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி.
1: ஆமாம்.
0: சூப்பர். அண்ட் அது போக தீனா வந்து சூப்பராக ஒரு ஆஃபீஸ் வச்சு, அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ்க்குன்னு தனியாக இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு வந்து எழுதுங்கன்னு சொல்லி, அண்ட் படத்தை சினிமா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒர்க்கும் பண்ணி, நிறைய வேற வேறு சினிமாஸ்க்கு புது புது ப்ரொமோஸ் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு
1: இருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ வந்து டிவிசி ஆட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா என்னுடைய குருநாதர் வந்து கிரேசி மோகன் சார். ஸோ நம்மளுடைய 90s ஆட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுன்றதான் என்னுடைய தாட். ஸோ அது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு சீரியஸாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு படம் பார்த்துட்டு நடுவில் பிரேக் வரும்போது இதாக ரிலாக்ஸ் ஆக மாட்டோம். ஸோ வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த பிரேக்கையும் ஆடியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தாட். ஸோ அதை வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஆட் கூட
0: முன்னாடி இருந்த ஆட்ஸ்லாம் அப்படிதான்
1: அப்படிதான் இருந்தது. ஸோ 90s ஆட்ஸ்,
0: எனக்கு
1: பிடிச்ச பாட்டு வந்து, நான் அதிகமா பாடுற பாட்டு வந்து தட்டான் தட்டான் அந்த சாங், கர்ணன்லேருந்து.
0: ஓகே, ஸோ லெட்ஸ் பிளே தட் சாங் ஃபார் தீனா. அண்ட் ஐல் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 7 o'clock. அண்ட் தேங்க்ஸ் தீனா.
1: தேங்க்யூ ஆல். பாய்.
0: எனிவேஸ், 7 o'clock மேலே மீட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 FM.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song, call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவை நிர்மூலமாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அது எப்போதும் நடக்காது என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அவர், சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி மறுசீரமைப்பு, வரவிருக்கும் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல வெற்றி தோல்விகளை கண்டு இயக்கம், தற்போதைய தேர்தல் வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். மக்களை கவர்ந்த ஒரு மாயை உருவாக்கப்பட்டது. அந்த கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்துள்ளனர். ஆனால் கடந்த ஒரு மாத காலத்திலேயே அதன் உண்மையை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசியலமைப்புக்கு முரணாக செயற்படும் ஆளுநர் அர்லிக்கருக்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கைகளை அரசியலமைப்பு வரம்புகள் மாநில அரசின் அதிகாரத்தை மீறும் வகையில் உள்ளன என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாஜக தலைமையிலான இந்திய தலைவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, குமாரசாமி, ஷோபா கரந்தலேஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா, சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவர் சாலவாடி நாராயணசுவாமி, முன்னாள் துணை முதல்வர்கள் கோவிந்த கர்ஜோல், அஸ்வத் நாராயண் உள்ளிட்டோர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அன்புகுமாரை நேரில் சந்தித்து முறைப்படி புகார் அளித்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை சிறிதும் மதிக்காமல் செயற்படுவது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்தை சிதைப்பதாக உள்ளது என்று அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகளில் ஒரு தொகுதியினர் கண்டி பல்லைக்கலையில் அமைந்துள்ள போகம்பர திறந்தவெளி சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நேற்று நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளின் இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் இன்று தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து கைதிகள் சிலரை போகம்பரை சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் இருக்கும் கைதிகள் மற்றும் தண்டனை பெற்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் ஆகிய இருதரப்பினருக்கிடையே இந்த மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 25 உயர்ந்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபி யாஸ் ஐலண்டில் டிக்கெட் இல்லாத நவீன கட்டணம் செலுத்தும் வாகன தரிப்பிட முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் மூலம் வாகன ஓட்டுநர்கள் இனி காகித டிக்கெட் பெறவோ அல்லது தடுப்பு கதவுகள் வழியாக செல்லவோ தேவையில்லை. முதற்கட்டமாக வெஸ்ட் யாஸ் பிளாசா, யாஸ் பி மற்றும் யாஸ் மெரினா ஆகிய மூன்று முக்கிய பகுதிகளில் இந்த வசதி அமல்படுத்தப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: எல் நினோ காலநிலை ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் வெப்பமான காலநிலை ஏற்படுவதற்கு எல் நினோ காலநிலை நிகழ்வு காரணமாக அமைகின்றது. எல் நினோ காலநிலை நிகழ்வுகள் பலவீனமானது, மிதமானது, தீவிரமானது மற்றும் மிக தீவிரமானது என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இம்முறை எல் நினோ நிகழ்வு மூன்றாவது உச்சக்கட்ட நிலையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பமான இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல் நினோ என்ற இயற்கை காலநிலை மாற்றமாக கருதப்படுகின்றது. இது பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படுவதுடன் 9 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை நீடிக்கக்கூடியது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 89.4 Tamil FM. Namma radio, namma

0: உன்னையும் போய்படி காட்டட்டா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு புது கண்ட்ரிக்கு போய் அங்கிருந்து லைஃபை மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னு தெரியல எனக்கு. வெல்கம் பேக். ஓகே, 7:11 ஆன் த கிளாக். 7:11 பாய்சன் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்? மத்தியானம் வெஜ் தாலி ஃபுல் கட்டி கட்டிட்டு
1: இருந்தீங்க.
0: நிஜமாவே நிவேதா இல்லாத குறை வந்து தெரியுது அப்பப்ப. சரி, அதனால வந்து யாராவது வெளியில சும்மா உட்காந்துருந்தா.
1: அப்ப நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றியா? நான் கோமா போறேன்.
0: இல்லையே, அப்படின்னா சும்மா தானே உட்காந்துருந்தேன். அதாவது மேடம் இப்படின்னா வந்து எல்லா வேலையும் மதியானமே வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா 8 மணிக்கு ஷோக்கு வருவாங்க, கை வீசிட்டு மெதுவா.
1: மேன், என் ஒர்க் நான் பண்றேன் மேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்?
0: அதனாலதான் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்த மாதிரி இருந்தா தான் உங்களை கூப்பிட்டேன் நானு. சரி, இப்ப யூஏ அப்டேட் வந்து நமக்கா மேடம் சொல்லுவாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நான் வந்து இப்ப வெளிநடப்பு செய்கிறேன்.
0: சரி, நானே சொல்றேன். அதாவது டிக்கெட்லெஸ் பெய்ட் பார்க்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 3 major லொகேஷன்ஸ்ல. ஓகே, எங்கனா வந்து அபுதாபியில. சரியா, அப்ப அபுதாபியோட லாஸ்ன்றேன், யாஸ் ஐலண்ட் இருக்குல்ல, ஹஸ் அனௌன்ஸ்ட் டிக்கெட்லெஸ் பெய்ட் பார்க்கிங் அக்ராஸ் 3 major லொகேஷன். வெஸ்ட் யாஸ் பிளாசா, யாஸ் பே, அதுக்கப்புறம் யாஸ் மரீனா. அவ்வளவுதான் இன்னைக்கு மெயின் மேட்டர். எங்க
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay. முரளி படத்தோட மூவி கான்டெஸ்ட் வந்து இப்ப நடக்க போகுது. என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதர்வா அப்பா போயிருந்தேன்னு கேப்போம் சொல்லுங்க. ஓகே, பை தி வே படம் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நீ
1: July 10th வந்து ரிலீஸ் ஆகுது இதே முரளி.
0: ஆமா,
1: டிஸ்ட்ரிபியூட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை நம்ம தமிழ் எஃப்எம். ஆமா, இப்ப அந்த படத்துக்கான க்வெஸ்சன் வந்து பிராவோ வந்து கேப்பாரா
0: இல்ல டிஸ்கஸ் பண்ணி நம்ம கேப்போம். முதல் முறையா கேள்வி எடுத்துட்டு வராம இதயம் முரளி வந்து அதர்வா நடிச்சிருக்கிற படம். அதர்வா, பிரீத்தி முகுந்தன், தமன் இருக்காருல மியூசிக் டைரக்டர், அவரும் படத்துல இருக்காரு போல.
1: அப்படியா?
0: அது போக நிகாரிகா, அப்புறம் விஜய் டிவி ரக்ஷன், அப்புறம் அந்த பாட்காஸ்ட் பண்ணுவாங்களே
1: ராமராஜன், எல்லாம் நடிச்சிருக்காங்க.
0: ஏஞ்சலின் ராமராஜனா? ஏஞ்சலின், என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு நடிச்சிருக்கான் நினைக்கிறேன். அவ்வளவு க்ளோஸ்
1: கிடையாது, அவ்வளவு
0: தெரியாது. பட் ஓகே, அதர்வாவோட படம், அவர் தான் மெயின். பாட்டு கூட நல்ல நல்ல பாட்டுலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரீத்தி முகுந்தன் தான் மெயின் லீடு. ஓகே, நான் வந்து பிரீத்திகா
1: தான்.
0: என்ன சந்தேகம்?
1: ரீசெண்டா நீங்க பிரீத்தி முகுந்தன மீட் பண்ணீங்களா?
0: மீட்லாம் பண்ணல. அவங்க இங்க வர்றப்போ அவங்களோட மேனேஜர் நம்ம ஃப்ரெண்டு, சோ வர்றப்போ இங்க சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வரட்டும். பட் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இதயம்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அதர்வாவோட இவரு முரளி நடிச்ச படம். அதுல கூட காதல சொல்ல முடியாமே
1: இருப்பாரு.
0: ஆமா, சோ இதயம் படம் எந்த இயர்ல ரிலீஸ் ஆச்சு சொல்லுங்க.
1: வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்க முடியுமா?
0: நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேப்போம் தெரியுமா? படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு,
1: டைரக்டர் யாரு, ஹீரோயின் யாரு, காமெடியன் யாருன்னு கேப்போம்.
0: இந்த டைரக்டரோட முன்னாடி படம் என்ன?
1: இந்த க்வெஸ்சன் ஒன்ஸ் அகைன் நாங்க தெளிவா வந்து சொல்லிடுறோம். இதயம் படம் வந்து, அதாவது பழைய இதயம் படம் வந்து எந்த இயர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதா உங்க க்வெஸ்சன், கரெக்டா?
0: ஆமா, IDன்னு போடுங்க, அப்புறம் உங்க பேரு பதில். 050-252-8940 அனுப்புங்க, அனுப்புங்க, பாப்போம் உடனே.
2: Back to back.
3: ஆப்பிள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா?
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
2: இதயா நீ காதவிதயா.
1: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: என்னது, ஜஸ்ட் 5 வீக்ஸ்ல தி யுஏஇ லாட்டரியில ரெண்டு பேர் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வின்னர் ஆகிட்டாங்களா? இப்போ செகண்ட் வின்னரோ ரிவீல் ஆயிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த சுனில் குமாருக்கு வாழ்த்துக்கள். அவர் தன்னுடைய கனவை நினைவாக்கி இருக்காரு.
1: லக்கி டே டிரா எவ்ரி வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நைட் 9:30 PM க்கு நடக்குது. 80-30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் அண்ட் 85 மில்லியன் செகண்ட் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லக்கி வின்னர் நீங்க தானா? இப்பவே உங்க டிக்கெட்டை தி யுஏஇ லாட்டரி.ae ல வாங்குங்க.
5: Brought to you by The Game LLC, licensed by GC GRA for 18 and above only. TNC apply.
6: கோழி பெட கோழி.
5: சென்னையில பட்டயக்கிழப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
5: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 கார் வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
9: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆள் தோட்ட பூபதி மீன்ஸ் டஸ் ஹி ஹேவ் அ லாட் ஆஃப் தோட்டம், ஹி இஸ் அ தோட்டக்கார். 7:30 ஆன் த கிளாக், வெல்கம் பேக் நம் பிராவோ அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஆள் தோட்ட பூபதி மீன்ஸ் வாட்? இது வந்து நீங்கள் சாதா தாசா, நீங்கள் வெறும் தாசா, இல்லை லார்டு லபக்கு தாசான்ற மாதிரி. லார்டு லபக்கு தாஸ் இஸ் ஆல்சோ இது வந்து எப்படின்னா இன்டெரக்ட்லி மீன்ஸ் தட் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஆள், அவருக்கு அவர் வந்து ஒரு பல சொத்து மதிப்புகளை வைத்திருப்பவர் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகுது. ஆள் தோட்ட பூபதி என்ன, எனக்கு இப்போ கிருஷ்ணிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டாகணும்னு நினைக்கிறேன் நான். சரி வருவோம். கிருஷ்ணி யூஸ்லாம் வந்து எங்கள் ஆஃபீஸில் எப்பயுமே காலையில் 7:30-7:45 வந்து கடையை திறந்து அதுக்கப்புறம் கல்லா கட்டி கல்லாவெல்லாம் எடுத்து வச்சு நைட்டு 9:30 வீட்டுக்கு போவாங்க. நான் கேட்பேன், உனக்கு எதுக்குமா வீடு, நீ பேசாமல் இங்கேயே வந்து ஒரு பாய் போட்டு படுத்துக்கலாமே. அப்படிப்பட்ட கிருஷ்ணியாக இன்றைக்கி காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. எனிவேஸ் உங்களுக்காக 90s நாட் அவுட்லேருந்து ஒரு பாட்டும், தலைவர் சாங் ஆஃப் தி ஆரில் இன்னொரு பாட்டும் வெயிட்டிங். ஆள் தோட்ட பூபதி கடைசியாக வரும் என்ன, ஓகேவா? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆடு படத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன் நான். ஒருத்தங்க டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் வந்து, தம்பி நீ என்னப்பா நீ படம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு படத்தோட பேரை சொல்லாமல் போயிட்டேப்பா அப்படின்னாங்க. சொல்கிறேன், ஓகே. நான் வந்து இந்த ஹியூக் ஜாக்மன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஓல்ட்

0: ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், என்னத்தை வந்து ரெண்டு மூணு ஆடெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இது ஏதாவது வந்து சாதாரண படமாக இருக்கும், ஏதாவது அவார்டு கெடுப்பாங்கல்ல, இங்கிலீஷ்லேயே அவார்டு கெடுக்கிற படமாக இருக்குன்னு விட்டேன் நான். படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்து நெகிழ்ந்து போய் மகிழ்ந்து போய் எப்பா இந்த படம்டாது அப்படின்னு வந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டாருன்ற ரேஞ்சுக்கு படத்தை வந்து அவ்வளோ மெச்சு பேசுகிறப்போ பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அதுக்குள்ளே அமேசான் ப்ரைம்லேயே வந்துருச்சு படம், பார்த்தா படம் சூப்பராக இருக்குது. அதாவது ஓகே, ஒரு ஆடு மேய்க்கிறவர், இவர் வந்து மெயின் ஹீரோ யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஷெப்பர்ட் ஓகேவா. இவர் வந்து தனியாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு டென்புரூக் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஒரு மலை உச்சியில் அவர் ஒரு கேரவனில், அதுதான் அவரோட வீடு. அவர் நிறைய நிலம் இருக்குது அவருக்கு. அவர் வந்து தினம் அந்த ஆடுங்களோட செம்மறி ஆடு இருக்கும்ல, செம்மறி ஆடுங்களை வந்து வளர்க்குறது தான் அவரோட வேலை. அவர் ஒரு ஷெப்பர்ட். அந்த தினம் நைட் என்ன பண்ணுவார்னா, செம்மறி ஆடுங்களை வச்சுக்கிட்டு கதை சொல்லுவார், க்ரைம் ஸ்டோரியாக படிப்பார் அந்த செம்மறி ஆடுங்களுக்கு. படித்து முடிச்சுட்டு போய் தூங்கிடுவார், அவ்வளோதான், இதுதான் அவரோட வாழ்க்கை. ஓகே, தனியாக தான் இருக்கார். அவரை பற்றின பேக் ஸ்டோரியோ, அவர் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. சடனாக பார்த்தா மனுஷன் ஒரு நாள் மண்டையை போட்டுறாரு, யாரோ அவரை, அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டாரா இல்லை கொண்டுட்டாங்களான்னு தெரில. ஸோ இந்த ஆடெல்லாம் இருக்குல்ல, இவர் வளர்த்த ஆடுங்க, இந்த ஸோ இவர் வளர்த்த ஆடுங்கள்லாம் வந்து பேசும், அதுங்களுக்குள்ளே பேசிக்கும் நம்ம பேச. ஸோ அதுங்களுக்குள்ளே பேசும்போது இல்லை, நம்மளை வந்து அவர் பேர் ஜார்ஜ். ஸோ ஜார்ஜ் வந்து நம்மளை ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துருக்காரு, மற்றவங்க மாதிரி இல்லை, மற்றவங்களாம் எப்படின்னா வந்து நம்மளோட ஜென்ரலாக செம்மறியாட்டு அந்த உள்ளு இருக்கும்ல, அதுக்காக தானே கொடுப்பாங்க. சில நேரம் வந்து ஆடை வெட்டிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்மளை வந்து வெறும் நம்மளோட உள்ளுக்காக மட்டும் தான் வளர்த்துருக்காரு, நம்மளை வந்து ஒரு பலி கொடுக்கவே இல்லை, நம்மளை வந்து பசங்க மாதிரி குழந்தைங்க மாதிரி வளர்த்துருக்காரு. ஸோ அதனால் இது வந்து அவர் இறந்தது வந்து மர்மமாக இருக்குது. அதனால் நம்ம தான் வந்து யார் அவரை கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் வளர்த்த அந்த ஆடுங்கள்லாம் சேர்ந்து அவரை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதுதான் கதை. இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, குழந்தைங்க ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி இல்லை, இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கணும். சரியான ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் இருக்குது இந்த படத்தில். படத்தோட பேர் வந்து த ஷீப் டிடெக்டிவ்ஸ். டெஃபினெட்லி படம் தியேட்டர்லேயும் இருக்குது, ஒர்த் வாட்சிங் இன் தியேட்டர்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்றுக்கு நான் வந்து படம் பார்த்தேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது, அதுக்கப்புறம் மெசேஜ் வருது, நான் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆனேன் படத்தில். அப்புறம் திருப்பி அப்புறம் ஒரு பாயிண்டில் படத்துக்குள்ளே போயிட்டேன் நான், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு. அப்புறம் ஃபோனே தொடலாம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேருக்கு அந்த பொறுமை இருக்குன்னு தெரியல. இதைத்தான் நான் வந்து நாளை முக்கலுக்கே சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ படம் பேர் த ஷீப் டிடெக்டிவ்ஸ். டெஃபினெட்லி டு நாட் மிஸ் திஸ் மூவி நவ், ரைட் நவ். நீங்கள் மிஸ் பண்ண நினச்சாலும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிற விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் டிராஃபிக்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: அல்கரூர் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி நல்ல டிராஃபிக் தெரியுது. அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு, ஐ மீன் அந்த ரோட்டில், எட்டிஹார்ட் ரோடு தான் அது. அப்புறம் அல்லாதா பார்க்குள்ள டிராஃபிக் கொஞ்சம் டிப்பாகி மறுபடியும் மஜாஸ் சிட்டி சென்டர் ஷார்ஜா வரைக்கும் நல்லா வந்து சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. 311 ரோடும் டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற ரூட்டில் கொஞ்சம் நல்லா டிராஃபிக் தெரியுது. அதுவும் இல்லாமல் மிருதுஃப் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகி ரிப்போர்ட் ஆகி இப்போ தான் ரெடியாக இருக்கு. மொயஸ்னா முன்னாடியும் கிசைஸ் சிமெட்ரி முன்னாடியும் ரெண்டு கிராஷ் பேக் டு பேக் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அல்ஃபைதி மெட்ரோ ஸ்டேஷன், ஐ மீன் அது முன்னாடி இல்லை, ஆமாம், அல்ஃபைதி ஸ்டோரியல் நேபர்ஹுட் இருக்கும் இல்லையா, அங்கே துபாய் மியூசியம் கிட்ட கொஞ்சம் நல்ல டிராஃபிக் தெரியுது. அண்ட் புர்ஜ்மன் அண்ட் துபாய் ஃப்ரேம் கராமா எவ்ரி திங் இஸ் பேக்ட். மண்டே மார்னிங்ல வேற என்ன, சி மண்டே சாயங்காலம் வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்?
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நல்ல பாட்டு வருதுங்க 90s not outல. ஓகே கேளுங்க.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Ekkana 91 podu
3: edhu
2: 90s not

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் மேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ். ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
3: லூலு, where the world comes to shop.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
3: தான். Joy Alukas, world's favorite jeweler.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. In Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொன்னா. சரி, அந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன். அண்ட் அப்படியே நான் இங்கிறது கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங், பிகாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால போன வரோம். எப்பவுமே இந்த ஷோ முடிச்சுட்டு போகிறப்போ இல்லை, இந்த வீட்டை பூட்டிட்டு நம்ம கிளம்புவோம் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தோணும் கரெக்டாக பூட்டணுமா, ஆக்சுவலி வீட்டை பூட்டணுமா, ஆக்சுவலி வீட்டுக்கு பூட்டிருக்கா, இதெல்லாம் தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே, சொல்லிட்டோமா எல்லாத்தையுமே, ஏதாவது விட்டுட்டோமா, எதுவும் மறக்கலையே நம்ம அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ எனிவேஸ் ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மூவ். நீங்கள் ஜாலியாக இருங்க, அப்படியே கேட்டு முடிங்க எல்லாத்தையும். அண்டு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், சேம் டைம் சேம் பிளேஸ் சேம் ஷோ. திஸ் இஸ் ஆர்ஜி பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை த வே சொல்லலாமா? ஓகே, நான் வந்து விஜய் டிவிக்கு இன்னொரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ரோமோ வந்து இட் இஸ் அவுட் டுடே. என்னை யாரெல்லாம் வந்து நான் நடுவில் வெக்கேஷன் போயிருந்தேன், ஒரு 3-4 வாரம் இங்கே இல்லை, அது வெக்கேஷன் கிடையாது, நான் அந்த ஷூட்டிங்காக தான் போயிருந்தேன். அதோட ப்ரோமோ இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு சின்ன பிட்டில் இப்போதைக்கு நான் இருப்பேன். அப்புறம் ஷோ ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் உள்ளே வருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி தான் ப்ரோமோ வெளியில் வந்திருக்கு. ஸோ ஆஃபீஷியலாக இன்றைக்கி தான் நல்லா சொல்ல முடியுங்கிறதுனால ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் த ப்ரோமோஸ் அவுட். ஸோ யூ கேன் வாட்ச் me on Vijay TV and also Jio Hotstar. The show பேர் கால்ட் ஷோ நேம் இஸ் கால்ட் செகண்ட் லவ். ஓகே, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் மீதியெல்லாம் ஷோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் கிளம்பவா, நாளைக்கு வர்றேன். பாய்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபர் டைமண்ட் and precious gem jewelry வாங்கும்போது free cash vouchers பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: விரிவான செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
0: அமீரக செய்திகள்
2: அபுதாபி யாஸ் ஐலண்டில் டிக்கெட் இல்லாத நவீன கட்டணம் செலுத்தும் வாகன தரிப்பிட முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் மூலம் வாகன ஓட்டுநர்கள் இனி காகித டிக்கெட் பெறவோ அல்லது தடுப்பு கதவுகள் வழியாக செல்லவோ தேவையில்லை. முதற்கட்டமாக வெஸ்ட் யாஸ் பிளாசா, யாஸ் பி மற்றும் யாஸ் மெரினா ஆகிய மூன்று முக்கிய பகுதிகளில் இந்த வசதி அமல்படுத்தப்படுகின்றது. இத்திட்டம் நாட்டின் முன்னணி ஸ்மார்ட் பார்க்கிங் சேவை நிறுவனங்களில் ஒன்றான பாக்கோனிக் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைத்து வாகன நிறுத்தும் சேவையை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றுவதே இந்த புதிய திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் பேருந்து சேவைகளை மேலும் திறமையாக நிர்வகிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மேலாண்மை அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய அமைப்பு 1100 மேற்பட்ட பேருந்துகளின் இயக்கத்தை தொடர்ந்தும் கண்காணிப்பதுடன் 26 வகையான செயற்பாட்டு சூழல்களுக்கு ஏற்ப சேவைகளை துரிதமாக மாற்றியமைக்கும் திறன் கொண்டதாகும். மேலும் துபாய் மெட்ரோ மற்றும் துபாய் டிராம் சேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது இடையூறுகளுக்கு ஏற்ப பேருந்து சேவைகளை உடனடியாக ஒருங்கிணைத்து இயக்க இந்த அமைப்பு உதவும் என்று RTA தெரிவித்துள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் பொது போக்குவரத்து சேவையின் செயல்திறன், நெகிழ்வுத்தன்மை மற்றும் பயணிகளுக்கான சேவை தரம் மேலும் மேம்படும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்
2: ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புதிய டிரம்ப் அக்கவுண்ட்ஸ் திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், ஈரான் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மோதல் தொடங்கப்பட்டது என்று கூறினார். மேலும், நான் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை, ஆனால் நிகழ்வுகளை பார்க்கும் போது அது ஆட்சி மாற்றம் போல தெரிகின்றது. முதல் ஆட்சி முடிந்துவிட்டது, இரண்டாவது ஆட்சியும் முடிந்துவிட்டது, மூன்றாவது ஆட்சி அதிக நியாயமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என டிரம்ப் கூறினார். ஆனால் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். டிரம்பின் இந்த கருத்து அமெரிக்கா ஈரான் உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் சூழலில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.
0: தமிழக செய்திகள்
2: உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2026 ஜூன் 24 அன்று வெளியிட்ட 2026 தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த சட்ட வரைவின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிரதமரின் மேலான கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாகவும் இச்சட்ட வரைவு 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 3 கீழ் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உணவு பொருள் உரிமைகளை மாற்றுவதற்கு வகை செய்வதாகவும் முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்திருத்தம் குறைந்த எண்ணிக்கையில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலங்களை குறிப்பாக மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சிறப்பாக செயற்படுத்தியுள்ள தென்னிந்திய மாநிலங்களை தண்டிப்பதாக அமையும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிகளுக்கு எதிராக போராடுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார் முன்னிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த முயற்சி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றுக்கு எதிரானது மட்டுமல்ல நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பா மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும் போராடும் என்று காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை விடுத்து லாஸ்ட் பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிகளுக்குள் செல்லாதீர்கள். மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் என முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சமீபத்தில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். இதன்போது வகுப்பறைக்கு சென்ற அமைச்சர் கீர்த்தனா அங்கிருந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை கேட்டுள்ளார். அமைச்சரின் ஆங்கில கேள்வி புரியாமல் அதற்கு பதிலளிக்க முடியாமல் மாணவிகள் சிலர் திணறியுள்ளனர். அதேவேளையில் சில மாணவிகள் சரியாக பதிலளித்தனர். இதன்போது அமைச்சர் கீர்த்தனா இதையே லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள் என்று குறிப்பிட்டு பேசினார். இந்த காணொலி காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் ஆசிரியர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து மகிழ்வதன் பெயர் ஆய்வு அல்ல, அராஜகம் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கடைசி பெஞ்ச் மாணவர்களுக்கு எதுவும் தெரியாது என லேபிள் ஒட்டிய அமைச்சர் கீர்த்தனாவுக்கு கண்டனம் என்று அவர் கூறியுள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவிகாவினர் நடத்தும் அட்டுழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 4 நாட்களில் மழை தொடர்பான பாதிப்புகளினால் 13 பேர் உயிரிழந்தனர். நாசிக்கில் நாளை மேக வெடிப்பு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று கனமழை நீடித்ததால் மாநிலம் முழுவதும் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக புனே மும்பை விரைவு சாலை மற்றும் பழைய புனே மும்பை நெடுஞ்சாலை ஆகிய இரண்டிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மும்பையில் மீண்டும் பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கனமழை காரணமாக மன்கூர்டில் 4 மாடி கட்டிடம் அருகில் இருந்த குடிசை மீது இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். நகரம் முழுவதும் 200 மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாஜக தலைமையிலான என்டிஏ தலைவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, குமாரசாமி, ஷோபா கரந்தலேஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா, சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவர் சாலவாடி நாராயணசுவாமி, முன்னாள் துணை முதல்வர்கள் கோவிந்த கர்ஜோல், அஸ்வத் நாராயண் உள்ளிட்டோர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அன்புகுமாரை நேரில் சந்தித்து முறைப்படி புகார் அளித்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை சிறிதும் மதிக்காமல் செயற்படுவது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்தை சிதைப்பதாக உள்ளது என்று அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர்.
0: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்ந்தது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரது உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழுவொன்று இன்று காலை திட்டமிட்டபடி நடத்திய தாக்குதல்களினாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் நேரிட்டது. நேற்று சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த பின்னணியிலேயே இன்று காலை மீண்டும் மோதல் தொடங்கியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணை நடத்தி சம்பவத்துக்கான காரணங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இன்று கூடிய அமைச்சரவை குழுவொன்றை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தாம் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்ததாக நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். மேலும் தனது அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்க அதன் பொறுப்பை தாம் ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அமெரிக்க வீரர் ஃபோலாரின் பாலகன் மீதான ஒரு போட்டி இடைநீக்கத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஃபிஃபா அமைப்பிடம் தாம் கோரிக்கை முன்வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் பொலாகனுக்கு விதிக்கப்பட்ட தடையை நிறுத்தி வைத்த ஃபிஃபாவின் முடிவு சரியானது என்று தெரிவித்தார். அந்த தடை அமல்படுத்தப்பட்டிருந்தால் அது உலகக்கோப்பை தொடரின் மீது பெரிய களங்கமாக அமைந்திருக்கும் என்று அவர் கூறினார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்க அணிக்காக அதிக கோல்களை அடித்துள்ள 25 வயதான போலாகன் பெல்ஜியம் அணிக்கு எதிரான 16வது சுற்றுப் போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று பிஃபா போட்டி இடைநீக்கத்தை 12 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கும் முடிவை எடுத்தது. இதனால் போலாகன் அடுத்த போட்டியில் விளையாட தகுதி பெற்றார். இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்த டிரம்ப், அது விதிமீறல் என்று நான் கருதவில்லை, அதனால்தான் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பிஃபாவிடம் கேட்டுக்கொண்டேன் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: मुझे कैसे बुलाया तुमने?
4: Rolex. Rolex.
5: Sir. Yes sir.
6: इधर वाला best entertainment और FM काटर वड़क lifetime settlement रा.
0: 89.4 Star of the month.
7: Star of the month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
8: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அனைவரும் நலம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வீட்டுக்கெலாம் கால் பண்ணி அடிக்கடி பேசிடுங்க. மெசேஜ் ஆன் டைம் அனுப்ப முடியலனா கூட முன்னப்பின் ஆனாலும் பரவாயில்ல, ரிப்ளை பண்ணிவிடுங்க. ஒர்க் டென்ஷனில் மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் மறந்துட்டீங்க தானே, இப்போ நான் தான் ஞாபகப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ எனிவேஸ், இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம மறந்துடுவோம். என்ன பண்ணுறது, பிஸி லைஃப் ஆச்சு. நான் இப்போ அடுத்து உங்களுக்காக யூஏ அப்டேட் என்ன நடக்குது யூஏயில்.
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ நமக்கு தான் வந்து ஏசியில் இருந்தாலுமே வந்து சில நேரம் வந்து பயங்கர கோவம் வரும், என்னடா இவ்வளோ ஹாட்டாக இருக்கு யூஏஇ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நம்ம சமாளித்து போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த வெயிலில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த சம்மரில் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான வாட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து நீர்ச்சத்து உள்ள உணவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஓய்வறையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முகரே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ ஏன்னா சீக்கிரமே வந்து நம்ம பாடி ட்ரெயின் ஆகிடும், நம்ம எனர்ஜி எல்லாமே இந்த சம்மரில் வந்து எடுத்துரும் அப்படின்றனால அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முகரையிலேருந்து ஒரு நல்ல இனிஷியேட் எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கான பாட்டு என்னென்னா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: பாட்டு பாட்டு இப்போ இப்போ வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேறு இருக்கு. இஸ் ஒரு படத்துக்கான அடுத்து வரப்போற ஒரு புது புது படத்துக்கான கப்பல் பாசஸ் தான் நீங்க வின் பண்ண போறீங்க. என்ன படம், என்ன க்வெஸ்சன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க, கப்பல் பாசஸை வின் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Hi Malini, I'm Krishnan.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 05666 81234.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Anbudan Naan is brought to you by
7: Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இன்னைக்கு இதயம் முரளி படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்றதுக்கான நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ், நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. எஸ், இப்போ என்ன க்வெஸ்சன் வந்து நான் கேட்க போறேன் அப்படின்னா, இதயம் முரளி படத்தோடைய ஹீரோ அதர்வா, ஓகேவா? ஸோ அதர்வாவுடைய முதல் படம் என்ன, தமிழில் அதர்வாவுடைய முதல் படம் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா, நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பர் 0502528940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களோட ஆன்சர், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், மறக்காமல் உங்கள் நேம், எந்த எமிரேட்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருவீங்களா, உங்களுக்கு நாங்கள் கப்பல் பாசஸை கொடுத்து விடுவோமா, ஓகேவா? ஸோ இதயம் முரளி July 10th வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். நிறைய பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்
2: brought to you by Aingold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்ட் 499 திரஹம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்ட் 462 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்ட் 443 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்ட் 379 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
0: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களா இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
0: இப்பவே உங்க டிக்கெட்ட UAE Lottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
5: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
6: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், furniture, painting, carpentry, partition, equipment installation, அது இதுனே எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியே கொடுத்துருவாங்க.
5: அப்பனா அம்பானி ஆகறத எவனாலயும் தடுக்க முடியாது.
6: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
5: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
6: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
7: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல் கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
8: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும்
9: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள்
9: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: This hour of Anbudan Naan is brought to you by
2: Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. கோல்டு வாங்கணும், ஆனா எப்படி வாங்குறது, எப்படி கோல்டை சேமிக்கிறது அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எயின் கோல்டு வாலெட் ஆப் இருக்கு. ஸோ நிறைய ஆப் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட எனர்ஜி மட்டுமே தான் போகுதே தவிர ஒன்றும் வர மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எயின் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஒய்சியை ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. 050-252-8940 இந்த நம்பருக்கு. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், July 6th இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லக்கி வினர், தேர்ந்தெடுக்கக்கூடிய லக்கி வினருக்கு ஒரு கோல்டு காயின் வந்து கிஃப்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எயின் கோல்டு ஆப் பொறுத்த வரைக்கும் 81லேருந்து நீங்கள் தங்கத்தை சேமிக்க முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா? ஸோ எந்தெந்த ரூட்லலாம் வந்து நம்ம கோல்டை சேவ் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணி வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அது ஒரு சேமிப்பாக தான் மாறணும். எப்பயும் சொல்லுவாங்கல்ல, ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைனா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஸோ கோல்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உடனே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஷோவில் வந்து ஒரு கான்டெஸ்ட் வேறு வந்து போயிட்டுருக்கு. இதய முரளி படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா, நான் கேட்டிருந்தேன் இந்த படத்துடைய ஹீரோ அதர்வா, அதர்வாவுடைய முதல் தமிழ் படம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 050-252-8940 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ், உங்களோட ஆன்சர், உங்களோட பேர், எந்த எமிரேட்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. இந்த படத்தை, இதய முரளி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அப்கிரேடுக்கு ரெடியா?
4: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
5: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
6: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP-1 துபாய்.
9: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
10: கால் 0566681234.
9: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்?
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
16: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக அனு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரியா, எனி ராஜா சார் பாட்டு வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கா எனி சாங் கொடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இதய முரளி படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணுனா நம்ம ஷோல வந்து கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ, ஹேண்ட்ஸம் ஹீரோ அதர்வா முரளி இல்யாஸ், அவர் நடிச்ச முதல் தமிழ் படம் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொன்ன அதே நம்பர் தாங்க, 050-252-8940க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும். உங்களோட பேரு, ஆன்சர், எந்த எமிரேட்ஸ் அப்படின்றத ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அண்ட் நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம், உங்களுக்கு கப்பல் பாசஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை, இதய முரளி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி அவங்கள பத்தி சொல்லுங்களேன், உங்களை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லுவோம். அவரா அவர் நல்லவர் வல்லவர் எல்லாமே தெரிஞ்சவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்றதுக்கு இருக்கும், சொல்றதுக்கு இருக்கும். ஆனா நம்மளை பத்தி சொல்றதுக்கு முத நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போச்சு இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் இந்த டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய விஷயம் தான். மேபி நீங்கள் மறந்துருப்பீங்க உங்களை பற்றியே, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நம்ம மனசுக்கு தெரியாத நம்ம, நான் என்னையே எவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து சில நேரங்களில் நமக்கு தோணும். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். நைட் எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் ஒரு டயலாக் அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு. அது உண்மையா? எனக்கு வந்து காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும், பிளாக் ட்ரெஸ் போடுறதுக்குனால் ரொம்ப இஷ்டம், பீச் பிடிக்கும், மவுண்டைன் பிடிக்கும், இது எல்லாமே வந்து பிடிக்கும். ஆனால் நம்ம மனசு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? சில நேரம் நம்ம ரியாக்ஷனை பார்த்து நம்ம வந்து ஷாக் ஆகும் இல்லையா? நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன், நான் ஏன் வந்து அழுதேன், நான் ஏன் வந்து அவங்க மெசேஜ்க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் வந்து நமக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் சப்கான்ஷியஸாக அதை நம்மக்கிட்ட பேசுது. ஆனால் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 81234.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, நம்மளே வந்து சொல்லியிருப்போம், என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த க்ரௌடெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, க்ரௌடு பிடிக்காது தான், இல்லை க்ரௌடில் வந்து நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும்ல, அதுக்கு நம்ம போகாமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து சொல்லும். அவ்வளவு ஏன், நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்காதுங்க, சும்மா நான் நிறைய பேருக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா அப்படியே வந்து சொல்லிடுவோம், நம்மளே அதை சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் உண்மையாகவே பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இருந்தாலும் அவங்க விஷ் பண்ணியிருக்கலாம்ல, இருந்தாலும் அவங்க ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல, கால் பண்ணல ஓகே அப்படின்னு இந்த மனசு இருக்குல்ல, மனசு அது வந்து எதிர்பார்க்கும். சும்மா சொல்லலாம் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ண பிடிக்காது அப்படின்னு, பட் அந்த விஷ் பண்ணுவாங்களே பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே காத்துக்கிட்டு இருக்க அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, பாவம். அது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு கிடையாது, அதுக்கு நம்ம பெயின் கொடுத்துருமோ, அது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பெயினை கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஸோ அதுக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு நிஜமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கும் பயந்து போய் பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா. சில நேரங்களில் நம்ம அதை மறந்துடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்களே சில க்வெஸ்சன்ஸை கேட்க வேண்டியது என்னன்னா, நிஜமாவே நமக்கு அது பிடிக்காதா, இல்லை இது நடந்துருமோ அப்படின்றனால பிடிக்காதுன்னு சொல்லி நம்மளை நம்மளே சீட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும் அப்படின்றது என் சைடில் நான் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு சின்ன ரிமைண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், ரிமைண்டர் மெசேஜ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளை அதட்டுவாங்க, திட்டுவாங்க. ஆனா இன்னைக்குமே வந்து நம்மளை அவ்வளவா யார்கிட்டயும் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இல்லையா. சும்மா சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பையன்தான் ஆனா படிக்க மாட்டான், படிச்சா நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. டீச்சர்ஸுமே அடிக்கடி இந்த டைலாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, உன்னால் முடியும் ஆனால் வீம்புக்குன்னே படிக்க மாட்டேற அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பெருமையாக இருக்கும். நல்லா படிக்கிற பையன் தானா, நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உல்ட்டாவும் சில பேருக்கு வந்து நடக்கும் தெரியுமா, ஸ்கூல் டேஸில். ஏன்னா ஸ்கூல் டேஸில் தான் நமக்கு வந்து இந்த ஆசைகள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மனசு. அது என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து நம்மளோட மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் இல்லையா. நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து நீ நல்லாவே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 இயர்ஸ் ஆனாலுமே அவங்க சொன்ன அந்த வார்த்தை மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும். அது முடியும் நினைக்கிறவங்கனால கூட நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்காந்துருவாங்க, அந்த பர்சன் சொன்ன ஒரு வார்த்தையினால் மட்டுமே இல்லையா. ஸோ அதே போல் தான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் பாஸ் வந்து ஒரே ஒரு வார்த்தை, உன்னால் முடியாதுப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே ஒரு சந்தேகம் வரும் நமக்குள்ளே இல்லையா. இது நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது இல்லை, விட்டுருவோம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, எதுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறோன தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த ஒரு வார்த்தை நம்ம கான்ஷியஸை வந்து மறந்துடும் இல்லையா. ஸோ ஏன்னா அவங்க சொல்கிறதா உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ புதுசாக நம்மளால் எதுவுமே வந்து பண்ணவே முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஸோ அதனால தான் மனுஷங்கக்கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, சட்டுன்னு வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசும்போது நம்ம அதை பேசுகிறனால அவங்களோட மனசு வந்து ஹர்ட் ஆகிடாது அதில் அப்படின்றதுல 100% நமக்கு நம்மளே வந்து உறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறனால தப்பே கிடையாது அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா நம்மளோட மனசு அப்படியே கண்ணாடி மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு சொல் சொல்லிட்டா போதும் அப்படியே உடஞ்சிரும், சுக்குநூறாக உடஞ்சிரும். ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான் அவ்வளவு கஷ்டம், அழுக வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் உங்கள் மனசில் வந்து அந்த ஒரு டவுட்டை வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம், ஒரு கர்மா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு என்னோட ஒரு கருத்து. ஸோ மனசை காயப்படுத்தாமல் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நல்ல முறையில் வந்து கன்வே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குழந்தைங்கிட்டையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்கள்ட்டையாக இருக்கட்டும் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. சில நேரங்களில் நமக்கே அது தெரியாமல் பண்ணிடுவோம், பட் அது அவங்க மனசை வந்து காயப்படுத்தும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து நிறைய மாற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பிரியா அப்படிதான் போல ஆரம்பத்துலேருந்தே அப்படிலாம் கிடையவே கிடையாது, நானும் நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமையோ. பட் ஸ்டில் இப்போ நினைக்கும் போது அச்சிச்சோ நம்மளா அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். ஸோ நீங்கள் மேபி அதை முன்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, ஸோ கிரேட். ஒரு வேளை மறந்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

For details, call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கோழி
1: வெடக்கோழி. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 05-666-8-1234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நற்றிணையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நீங்க எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஒரே மாதிரி தப்பு அடிக்கடி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட் பர்சன் சேம் ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் சேம் ஸ்ட்ரெஸ், டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் சேம் எண்டிங். ஏன், எதனால, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம வந்து யோசிக்கிறது உண்டு, இது நமக்குன்னு நேரம் போல, நம்மளோட ராசி போல அப்படின்னு அதை நம்ம பிளேம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நமக்குள்ளே நடக்கிற அந்த சேஞ்சஸ் நம்மளோட மைண்டை நம்ம ரீட் பண்ண மறந்துடுறோம் இல்லையா. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக், அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது நமக்கே வந்து தெரியாதும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். மற்றவங்க அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது என்ன நினப்போம் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வேணும்ட்டு என்னை வந்து குறை சொல்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை சீட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு அவங்கள பயங்கரமாக கர்ஸ் பண்ணுவோம், விதவிதமாக ஸ்டேட்டஸ் வைப்போம் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே நம்ம முகத்தை நம்ம பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஓ மை காட், இவ்வளோ நான் பண்ணியிருக்கேனா, அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேனா அப்படின்னு வந்து அப்போதான் தெரியும் இல்லையா. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து நம்ம செட் பண்ண மாட்டோம், நானும் நீயும் வேற இல்லடா அப்படின்ற மாதிரி, இந்த பாட்டில் வர மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு பாயிண்டில் வந்து யாருமே நமக்கு ஈக்குவலாக கிடையவே கிடையாது, யாருமே தங்கச்சி மாதிரி, தம்பி மாதிரி, ஃபேமிலி மாதிரி அப்படின்னு ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டுனா உங்கள் ஃப்ரெண்டு தான், ஃபேமிலினா உங்கள் ஃபேமிலி தான். ஸோ அது எனக்கு வந்து தெளிவாக ஒரு நாள் வந்து புரிய வருதோ அன்னைக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் அதுதான் உண்மை. நீங்கள் உங்களோட 100% லவ் கொடுக்குறீங்களா, ஜஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடுறது தான் நமக்கு பெட்டர் இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு இல்லை நான் உனக்கு நிறைய வந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் கேட்காமே அன்பு கொடுக்கும்போது அதோடய வேல்யூ வந்து தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கறது. ஸோ அதில் கூட வந்து சில நேரங்களில் அந்த பவுண்ட்ரிஸ் வந்து சில இடங்களில் தேவை தான் இல்லையா. தேவையில்லாமல் வந்து நீ எங்கே இருக்க, அன்வான்டான க்வெஷ்சன்ஸ்லாம் வரும்போது யாரை நம்மளை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அந்த பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணணுமோ அப்படின்னு நிறைய நேரங்களில் எனக்கே தோணியிருக்கு. ஸோ பை த வே எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா வந்து செட் ஆகாது, பட் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கனாலும் தங்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த குவாலிட்டியை விட, சாரி, இந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எதில் பொருந்ததோ இல்லையோ இந்த விஷயத்தில் பொருந்தோன்னு நான் நம்புகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா.

0: உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நம்ம பயம் இருக்குல்ல, நம்ம பயப்படுவோம்ல, அந்த பயத்தோட ரூட் எங்க? சில பேருக்கு வந்து இருட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு ஃபெயிலியரை பார்த்தா பயம், சில பேருக்கு லவ் அப்படின்னு சொன்னாலே பயம், ஒரு 10 கிலோமீட்டர் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. சில பயங்களுக்கு ரீசன் நமக்கு தெரியும், ஆனால் சில பயத்துக்கு ரீசன் நமக்கு சத்தியமாக தெரியாது. மேபி சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து இருக்கலாம், யாரோ சொன்ன ஒரு சென்டென்ஸாக வந்து இருக்கலாம், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம மறக்கவே இல்லை, அது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம மறந்தாலும் நம்மளோட மனசை மறக்காதுங்க, அதுதான் உண்மை. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். ஓ, அப்போதான் வந்து நமக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பயமாக இருக்கோ அதை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரொம்ப உயரமான பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்குன்னா எனக்கு பயம், பட் ஸ்டில் அந்த பயத்தை நான் உடைக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு. சில பேருக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுவாங்க, அச்சுச்சோ ஏதாவது ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் வந்து எடுத்து ஓட்டி தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டிட்டு போய் பார்க்கும்போது அவ்வளோதானா அப்படின்னு தோணும். எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோதானா, அவ்வளோவே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனியில் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. சரி, எனக்கையாவது ரிஸ்க் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க ஒரு பயம் வரும், சரி எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு பார்ப்பாங்க. ஜம்ப் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு ஹைக் கிடச்சதுக்கப்புறம் சே இதுக்காக நம்ம எவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பயம் வந்து நம்மளாக கிரியேட் பண்ணுற ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் என்னோடய அம்மா வந்து சொல்லுவாங்க, பிரியா வந்து பயப்பட மாட்டான், நைட்டு வந்து மதுரையிலேயே நைட்டு 1 மணி 2 மணினாலும் தனியாக நடந்து வருவா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேயே வந்து பாத்தியா ஜீவாக்கு கண்ணு சிவக்குது அப்படின்னு இந்த பசங்க படத்தில் சொல்கிற மாதிரி இப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டனால நிஜமாகவே எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் பயம் அப்படின்லாம் வந்து இருந்ததே கிடையாது. மேபி இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் வருமானம் எனக்கு தெரியல. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சரை நான் வந்து என்னன்னு சொல்கிறேன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: we'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு என்ன தெரியுமா? இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்காம, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம தன்னடக்கம் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு வேலை ஒன்று பார்ப்போம். அச்சிச்சோ இந்த ட்ரெஸ்ஸா, இது வாங்கி 10 வருஷம் ஆச்சுங்க, அச்சிச்சோ நானே டல்லாக தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ உங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தேங்க்யூனா முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வந்து வார்த்தைகள்லாம் சொல்லும் போது சப்கான்ஷியஸாக நம்மளோட மைண்டில் போய் உட்காந்துருமா, ஆமா நீ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்கான்ஷியஸாக அந்த மைண்டை வந்து எப்படி மாற்றுறது, சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் நைட்டில் மாற்ற முடியுமானா? கிடையாது. ஆனால் டெய்லி நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், நம்மக்கிட்ட நாமளே பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியும், நான் டெய்லி வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், நான் க்ரோ ஆகிட்டு இருக்கேன், நான் அச்சீவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இன்னும் டே பை டே வந்து பெட்டர் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பவர் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக, ஸோ செல்ஃப் டாக்கோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து நம்ம யோசித்து பேசுகிறோமோ, நம்மக்கிட்ட பேசும்போதும் அதை யோசித்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன்படி நடந்து தான் பார்ப்போமே. ஸோ எதுவுமே ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நமக்குள்ள சில சேஞ்சஸ் வந்து நடக்கணும் இல்லை? அதுக்கு காரணம் யார், யார் ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம தானே. ஸோ வேறு யாரும் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இறங்கி மாற்றவே மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிமேல் யாராவது நமக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்கன்னா, சே அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இது வந்து நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருப்பேன், இது இனிமேல் நம்ம மாற்றோம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவு
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. எஸ் இவ்வளோ நேரம் நிறைய நம்ம பேசணும், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எமோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எமோட ஆப்பை டவுன்லோட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டுக்கெலாம் கால் பண்ணி பேசிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம், சரியா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
6: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: 89.4
3: அபுதாபி யாஸ் ஐலண்டில் டிக்கெட் இல்லாத நவீன கட்டணம் செலுத்தும் வாகன தரிப்பிட முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் மூலம் வாகன ஓட்டுநர்கள் இனி காகித டிக்கெட் பெறவோ அல்லது தடுப்பு கதவுகள் வழியாக செல்லவோ தேவையில்லை. முதற்கட்டமாக வெஸ்ட் யாஸ் பிளாசா, யாஸ் பி மற்றும் யாஸ் மெரினா ஆகிய மூன்று முக்கிய பகுதிகளில் இந்த வசதி அமல்படுத்தப்படுகின்றது. இத்திட்டம் நாட்டின் முன்னணி ஸ்மார்ட் பார்க்கிங் சேவை நிறுவனங்களில் ஒன்றான பாக்கோனிக் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைத்து வாகன நிறுத்தும் சேவையை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றுவதே இந்த புதிய திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் பேருந்து சேவைகளை மேலும் திறமையாக நிர்வகிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மேலாண்மை அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய அமைப்பு 1100க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் இயக்கத்தை தொடர்ந்தும் கண்காணிப்பதுடன் 26 வகையான செயற்பாட்டு சூழல்களுக்கு ஏற்ப சேவைகளை துரிதமாக மாற்றியமைக்கும் திறன் கொண்டதாகும். மேலும் துபாய் மெட்ரோ மற்றும் துபாய் டிராம் சேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது இடையூறுகளுக்கு ஏற்ப பேருந்து சேவைகளை உடனடியாக ஒருங்கிணைத்து இயக்க இந்த அமைப்பு உதவும் என்று RTA தெரிவித்துள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் பொது போக்குவரத்து சேவையின் செயல்திறன், நெகிழ்வுத்தன்மை மற்றும் பயணிகளுக்கான சேவை தரம் மேலும் மேம்படும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புதிய டிரம்ப் அக்கவுண்ட்ஸ் திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், ஈரான் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மோதல் தொடங்கப்பட்டது என்று கூறினார். மேலும், நான் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை, ஆனால் நிகழ்வுகளை பார்க்கும் போது அது ஆட்சி மாற்றம் போல தெரிகின்றது. முதல் ஆட்சி முடிந்துவிட்டது, இரண்டாவது ஆட்சியும் முடிந்துவிட்டது, மூன்றாவது ஆட்சி அதிக நியாயமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என டிரம்ப் கூறினார். ஆனால் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். டிரம்பின் இந்த கருத்து அமெரிக்கா ஈரான் உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் சூழலில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2026 ஜூன் 24 அன்று வெளியிட்ட 2026 ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த சட்ட வரைவின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிரதமரின் மேலான கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாகவும், இச்சட்ட வரைவு 2013 ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 3 கீழ் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உணவுப் பொருள் உரிமைகளை மாற்றுவதற்கு வகை செய்வதாகவும் முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்திருத்தம் குறைந்த எண்ணிக்கையில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலங்களை, குறிப்பாக மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சிறப்பாக செயற்படுத்தியுள்ள தென்னிந்திய மாநிலங்களை தண்டிப்பதாக அமையும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிகளுக்கு எதிராக போராடுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார் முன்னிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த முயற்சி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றுக்கு எதிரானது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பா மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும், போராடும் என்று காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை விடுத்து லாஸ்ட் பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிகளுக்குள் செல்லாதீர்கள். மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் என முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சமீபத்தில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். இதன்போது வகுப்பறைக்கு சென்ற அமைச்சர் கீர்த்தனா அங்கிருந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை கேட்டுள்ளார். அமைச்சரின் ஆங்கில கேள்வி புரியாமல் அதற்கு பதிலளிக்க முடியாமல் மாணவிகள் சிலர் திணறியுள்ளனர். அதேவேளையில் சில மாணவிகள் சரியாக பதிலளித்தனர். இதன்போது அமைச்சர் கீர்த்தனா இதையே லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள் என்று குறிப்பிட்டு பேசினார். இந்த காணொலி காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் ஆசிரியர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து மகிழ்வதன் பெயர் ஆய்வு அல்ல, அராஜகம் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கடைசி பெஞ்ச் மாணவர்களுக்கு எதுவும் தெரியாது என லேபிள் ஒட்டிய அமைச்சர் கீர்த்தனாவுக்கு கண்டனம் என்று அவர் கூறியுள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவீக்காவினர் நடத்தும் அட்டுழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 4 நாட்களில் மழை தொடர்பான பாதிப்புகளினால் 13 பேர் உயிரிழந்தனர். நாசிக்கில் நாளை மேக வெடிப்பு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று கனமழை நீடித்ததால் மாநிலம் முழுவதும் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக புனே மும்பை விரைவு சாலை மற்றும் பழைய புனே மும்பை நெடுஞ்சாலை ஆகிய இரண்டிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மும்பையில் மீண்டும் பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கனமழை காரணமாக மன்கூர்டில் 4 மாடி கட்டிடம் அருகில் இருந்த குடிசை மீது இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். நகரம் முழுவதும் 200 மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாஜக தலைமையிலான என்டிஏ தலைவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, குமாரசாமி, ஷோபா கரந்தலேஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா, சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவர் சாலவாடி நாராயணசுவாமி, முன்னாள் துணை முதல்வர்கள் கோவிந்த கர்ஜோல், அஸ்வத் நாராயண் உள்ளிட்டோர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அன்புகுமாரை நேரில் சந்தித்து முறைப்படி புகார் அளித்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை சிறிதும் மதிக்காமல் செயற்படுவது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்தை சிதைப்பதாக உள்ளது என்று அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்ந்தது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரது உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழுவொன்று இன்று காலை திட்டமிட்டபடி நடத்திய தாக்குதல்களினாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் நேரிட்டது. நேற்று சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த பின்னணியிலேயே இன்று காலை மீண்டும் மோதல் தொடங்கியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணை நடத்தி சம்பவத்துக்கான காரணங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இன்று கூடிய அமைச்சரவை குழு ஒன்றை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தாம் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்ததாக நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். மேலும் தனது அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்க அதன் பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அமெரிக்க வீரர் ஃபோலாரி வாலகன் மீதான ஒரு போட்டி இடைநீக்கத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஃபிஃபா அமைப்பிடம் தாம் கோரிக்கை முன்வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் வாலகனுக்கு விதிக்கப்பட்ட தடையை நிறுத்தி வைத்த ஃபிஃபாவின் முடிவு சரியானது என்று தெரிவித்தார். அந்த தடை அமல்படுத்தப்பட்டிருந்தால் அது உலகக்கோப்பை தொடரின் மீது பெரிய களங்கமாக அமைந்திருக்கும் என்று அவர் கூறினார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்க அணிக்காக அதிக கோல்களை அடித்துள்ள 25 வயதான போலாகன் பெல்ஜியம் அணிக்கு எதிரான 16வது சுற்றுப் போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று பிஃபா போட்டி இடைநீக்கத்தை 12 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கும் முடிவை எடுத்தது. இதனால் போலாகன் அடுத்த போட்டியில் விளையாட தகுதி பெற்றார். இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்த டிரம்ப், அது விதிமீறல் என்று நான் கருதவில்லை, அதனால்தான் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பிஃபாவிடம் கேட்டுக்கொண்டேன் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது. எனக்கு அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கதைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ.
0: த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: விழுந்துங்கடா. அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: திருட்டு பசங்க.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.